0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி பெற எண்ணுவதும் முயற்சிக்கான முதல் படியே. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப சூப்பராகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பல நேரங்களில் நம்ம மனசில் ஒரு பயம் இருக்கும், நம்மளால் முடியுமா, நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியுமா அப்படின்னு 1000 கேள்விகள் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நம்ம மனசில் எண்ணம் வரதில்லை, அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க, அதுவே வெற்றிக்கான முதல் படியும் கூட. அந்த வெற்றியை, அந்த எண்ணத்தை அப்படியே நிறுத்தாமல் அடுத்தடுத்து அந்த எண்ணத்தை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, அந்த தொடர் முயற்சியின் பலனாக நமக்கு அந்த வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படிங்கிறத நினைக்காம வெற்றி பெறணும்னு நினைச்சதே ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C ஆக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இன்னைக்கான நாள் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார், திருக்குறளில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்றைக்கி அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே இப்போ ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆயுத பூஜையை முன்னிட்டு நாளையிலிருந்து 18 வரைக்குமே சென்னையிலிருந்து வழக்கமான பேருந்துகளோட 8764 பஸ்களோட 6190 309 சிறப்பு பேருந்துகள் 4 நாட்களுக்கு மொத்தமாக 14,963 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. தீபாவளியை முன்னிட்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்குமே வழக்கமான 6,573 பேருந்துகளோட 9,086 சிறப்பு பேருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு 15,659 பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஆயுத பூஜை அப்புறமா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு 11,197 பேருந்துகள் இயக்கப்படும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வர மண்டே வந்துட்டு ஆயுத பூஜை வரப்போகுது. மண்டே வந்துட்டு ஆயுத பூஜை, டியூஸ்டே வந்துட்டு விஜயதசமி, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வாரத்துலேயே வந்துட்டு தீபாவளியுமே வரப்போகுது, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி. ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்திரிக்காய் 26 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 24 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 22 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 56 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 40 ரூபாய், மாங்காய் 80 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 70 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டுஜருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்கெங்கெல்லாம் மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படிங்க பார்த்தனா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஆத்தூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால ஆத்தூர் நகரம், விநாயகபுரம், நரசிங்கபுரம், பழைய வீட்டு வசதி குடியிருப்பு, அதுக்கப்புறமா குறிஞ்சி நகர், நேதாஜி நகர், முருகநகர், அம்பேத்கர் நகர், சக்தி நகர், கண்ணாடி மில், வாவூசி நகர், சந்தனகிரி, முல்லைவாடி, கல்லாநத்தம், முட்டல், உப்பு ஓடை, துளுக்கனூர், வடக்கு காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தலைவாசல் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தலைவாசல், ஆரகலூர், ஆரத்தி அகரம், வேப்பம்பூண்டி, புளியங்குறிச்சி, சித்தேரி, இழுப்பநத்தம், சாத்தப்பாடி, சார்வாய், தென்குமரை, தேவியா குறிச்சி, மணிவிழுந்தான் காலனி, மணிவிழுந்தான் வடக்கு, மணிவிழுந்தான் தெற்கு, பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, சிறுவாச்சூர், ஊனத்தூர், புத்தூர், நாவலூர், தியாகனூர், காமக்காப்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாதான் மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தேசிய அஞ்சல் வார விழாவை ஊட்டி நாளைக்கு வந்துட்டு ஓட்ட நிகழ்ச்சி நடக்கப் போகுது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை சார்பில் கடந்த 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய தேசிய அஞ்சல் வார விழா நாளைக்கு நிறைவு பெற இருக்குது. 6ஆம் நாளான இன்னைக்கு அஞ்சல் மற்றும் பார்சல் சேவை குறிப்பாக சிறுவணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும், சேவைகளில் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர் சேவை அனுபவங்கள், வணிக நிறுவனங்கள் உடனான கலந்துரையாடல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக விரிவான அஞ்சல் மற்றும் பார்சல் வலையமைப்பு எடுத்துரைக்கப்படும் அப்படின்னும், நாளைக்கு ஊழியர் வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே அஞ்சல் வலையமைப்பு எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த கருப்பொருளை முன்னிட்டு நடை நிகழ்ச்சி அதுக்கப்புறமா ஓட்ட நிகழ்ச்சி, இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கப் போகுது அப்படின்னும், அது மூலமாக அஞ்சல் சேவைகள் மக்களுக்கு வந்துட்டு எடுத்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மக்கள், மாணவர்கள், வணிக நிறுவனங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் அப்படி மாதிரி சேலம் கிழக்கு கோட்டை முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அஞ்சல் சேவையோடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,685 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,09,480 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாய்
2: விற்பனையாகிட்டு இருக்குது.

0: மற்றும் உடலின் வளர்ச்சிக்கு பருப்பு, மீன், முட்டை, பால் போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்துக்கு இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இருந்தாலுமே வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி மழை வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் நம்முடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்குது. சாதகமான சூழலுமே நிலவி இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள், புதுச்சேரியில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இன்றைக்கான நாள். நம்மளுடைய செல்லத்துலையுமே கூட மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்து தான் நம்மளுடைய சேலம் மேட்டுருணையுடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 60.46 அடியாகவும் நீரிருப்பு 25.03 TMC ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 900 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 900 கனடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனடியாக இருக்குது. இப்போது நீர் வரத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் குறைய போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்களாம் வந்து மேட்டுத்தண்ணா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேட்டூர் தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மேட்டூர் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக கேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, போத்தனூர் டு கரக்பூர் இடையே சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. போத்தனூர் டு கரக்பூர் சிறப்பு ரயில் இன்னைக்கு காலையில 7:40 புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார், காட்பாடி, ரேணிகுண்டா, ஓங்கோல், விஜயவாடா, ராஜமுந்திரி, புவனேஸ்வர் வழியாக அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு வந்துட்டு கரக்பூரை அடையுது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 10:17 சேலம் வந்து போகும். அப்படின்னும் மறுமார்க்கத்தில் கரக்பூர் டு சென்னை இடையே சிறப்பு ரயிலாக வர 15 நைட்டு 11 மணிக்கு கிளம்பி 17 காலையில் 8:45 சென்னையை அடையும். அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, போத்தனூர் டு அந்த ஏரியா வந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுறது. இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேலத்தில் மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எடுத்து மட்டும் டக்குனு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் ஆஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. முக்கியமாக வந்துட்டு கப்புக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக

எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காம பயிர். இப்போ அடுத்த உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ மத்திய அரசுல உங்களுக்காக வேலை வாய்ப்பு வந்துட்டு காலியா இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ மத்திய அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பிரிவில் 1, அசிஸ்டன்ட் லஜிஸ்டிக் பிரிவில் டிவ் கவுன்சிலில் வந்துட்டு 8, அதுக்கப்புறமா வந்துட்டு சட்ட அதிகாரி 3, ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 13 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் பிஎல் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/10/2026, அதாவது 4 நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா psconline.nic.in psconline.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/10/2026, அன்னைக்கு தான் கடைசி நாள். அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்.

எந்த வெப்சைட்டில் அப்படின்னா பிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா சிவகிரி நாதன் அவர்கள். அம்மாப்பேட்டை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவகிரிநாதன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்றைக்கி நாள் மாதிரி உங்கள் நாள் எல்லாமே விட்டு செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்த உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜருடைய குண்டு குழி சாங் தான் வந்துட்டு இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தானை சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சுகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நம்மளுடைய சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு முகாமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அரசு நிறுவனங்கள் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு இலவச பயிற்சி தரது வழக்கமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ அரசு தேர்வுக்கு இன்னையிலேருந்து இலவச பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்டு வரக்கூடிய குரூப் 4 தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சேலம் கோரிமேட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டும் மையத்தில் இலவச பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு காலையிலிருந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் மூலமாக வகுப்பு நடத்தப்பட இருக்குது. அடிக்கடி மாதிரி தேர்வுகளுமே நடத்தி உடனுக்குடன் மதிப்பெண்ணுமே வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குரூப் 4 பணியிடங்களுக்காக தேர்வு எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு தகவலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஒரு இலவச பயிற்சியில் நீங்களுமே கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் படிப்புக்கணும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களோட ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போகும். அந்த மாதிரி ஹேங் ஆகும்போது அங்கே வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகுது. ஸ்டோரேஜ்னால தான் வந்துட்டு ஹேங் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்கே ஸ்டோரேஜ் அதாவது தேவையில்லாத ஃபோட்டோஸு, தேவையில்லாத ஆடியோஸ், தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபோனை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரனா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள் திவாகரனா அவங்க கூட. இப்போது அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக்குமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக ஹேவாக் பிரதாஸோடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டுருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 and 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்ட் இட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும், மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்னிய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, பார்த்து 2 வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
3: உனக்கு இல்லாதான் மச்சான், என்ன வேணும் கேளு.
2: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
3: அதெல்லாம் இல்லையே.
2: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
3: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: ஈவன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவன்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 16/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்ட நாள் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 2026 மதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வந்துட்டு வார 16/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக 2ஆம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களுடைய குறைகளை நேர்லியோ அப்படி இல்லைன்னா விண்ணப்பம் மூலமாகவோ நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 16/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்ட நாள் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறைதீர் கூட்டத்தில் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் நீங்கள் கலந்துக்கலாம். காலையில் 10 மணிக்கு வந்துட்டு இந்த கூட்டம் நடக்கிறது. மாவட்ட ஆட்சியராக 2ஆம் தள கூட்ட அறை எண் 215 இந்த கூட்டமானது நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. என்ன யார் அப்படின்னா, சங்கர் அவர்கள் வந்துட்டு மின்னாம்பள்ளி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சங்கரண்ணா. உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் நிறைய சந்தோஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய நிலை எண்ணான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: ஆற்றலுக்கும் சக்திக்கும் கார்போஹைட்ரேட்டான மாவுச்சத்து நிறைந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆற்றல் நிறைந்த ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: அடுத்து வருவது
3: வாகை சூடவா. வாகை சூடவா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்புனா விவசாயிகள் பற்றின ஒரு தலைப்பு தாங்க வந்துட்டு நீங்கள் பேச போகிறாங்க. விவசாயிகள் வந்துட்டு நல்ல சாகுபடி பார்க்கறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீர்ப்பாசனம் முக்கியமாக, இல்லை வந்துட்டு தரமான விதைகளை வந்துட்டு முக்கியமாக அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்ததாக இன்னொரு சூப்பரான அப்படின்னு என்ன அப்படின்னு தேசிய வாலிபால் போட்டிக்காக அரசு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஏத்தாப்பூர் அரசு பள்ளியில் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ராகுல் அப்படிங்கிற மாணவர் வந்துட்டு வாலிபால் விளையாட்டில் வந்துட்டு பல்வேறு பரிசுகளை ஜெயிச்சிருக்காரு. இவர்கிட்ட வந்துட்டு இந்த பள்ளியனுடைய அணி வந்துட்டு மாநில அளவில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இந்திய பள்ளிகளுக்கான விளையாட்டுக் குழுமம் நடந்திருக்கக்கூடிய தேசிய விளையாட்டுப் போட்டிக்கான தேர்விலையுமே இவர் வந்துட்டு கடந்த 9ஆம் தேதி ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சது மூலமாக வந்துட்டு தேசிய அணிக்கு வந்துட்டு இப்போ இவர் தேர்வாயிருக்காரு அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
6: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
5: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் GU போப். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், தர்னிஷா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியிடக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். சரி சத்திய கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இருப்பாக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடை வருவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீப் அவங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாண்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தான் பிரதீபாவுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா,
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங்
1: எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லிட்டாங்க பிரதீபா. ஓகே பிரதீபா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாட போகிறோம்?
2: இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளாட போகிறோம். ஆனால் எப்பயுமே நீங்கள் என்ன தான் பேர் வச்சு கிண்டல் பண்ணுறீங்க, அதனால் நீங்களே பேருவீங்க.
1: கிண்டல் பண்ணல பிரதீபா, உண்மையை சொல்கிறேன்.
2: உண்மையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க.
1: என்ன விளையாட்டு விளாட போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம மக்களும் பேர் வைப்பாங்க. இன்றைக்கி விளையாட்டோட விதிமுறைகள் என்ன?
2: சரி, இன்றைக்கி என்ன விதிமுறை அப்படின்னா, நாங்கள் ஒரு ரெண்டு வார்த்தையில் ஒரு கேள்வி கேட்டு அடுத்து அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், காலையில் அலாரம் அடித்து அடுத்து அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லாமல் ஒரு ரெண்டு லைனுக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டு போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு ரெடியான அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு லைனுக்கு நீங்கள் ஒரு வாக்கியமாக சொல்லணும்.
1: அதாவது மக்களே, நாங்கள் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ரெண்டு வார்த்தையை சொல்லுவோம், அதோட தொடர்ச்சியான கதையை நீங்கள் சொல்லி முடிக்கணும். ஒரு ரெண்டு மூணு வரிக்கு போட்டு கதையை சொல்லணும். ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லி நாங்கள் ஆரம்பித்தப்போ நீங்கள் அதை முடிச்சு வைக்கணும். இப்படி சிம்பிளா சொல்லுங்க பிரதீபா. இந்த விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாட போறோம். இந்த விளையாட்டுல விளையாடணும்னா என்ன பண்ணணும்?
2: மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்ப இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் காத்துட்டு இருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களம்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? முழுசா சொல்லணும்.
1: முழுசா சொல்லணும். சூப்பரா இருக்கு. நான் இந்த பேரு கூட சரி அண்ணா, இன்னைக்கு விளையாண்டுருவோமா? காலையில நான் பஸ்ல ஏறி பார்த்தா
3: என்னன்னா
1: உங்க கதையை அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா? சூப்பர் அண்ணா, அருமையால அன்னைக்கு ரொம்ப நன்றி மாணிக்கம்ண்ணா.
3: நன்றி
1: நன்றி.
2: ஸோ மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். மாணிக்கம் அண்ணா வந்துட்டு டிரைவிங்லே, அதாவது பயணத்திலே நம்ம கூட ஜாலியாக விளாண்டாங்க.
1: டிரைவிங்ல இல்லை, டிராவலில்.
2: அதுதான் பயணம்னா நான்
1: டிரைவிங்னா அவர் பஸ் ஓட்டல, பஸ்ஸில் உட்காந்துட்டு டிராவல் பண்ணுறாரு.
2: ஓகேவா?
1: அப்பயும் வந்து நம்ம கூட விளையாடணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்து முதல் நேரம் விளையாண்டுட்டு போயிருக்காரு. ரொம்ப நன்றி மாணிக்கம் அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே போலவே இன்றைக்கான அந்த விளையாட்டை முழுசாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டை மாணிக்கம் அண்ணா வச்ச பேர், அந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 9787-7107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும் போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாணிக்க சொன்ன பேர் சொல்லுங்க பிரதீபா.
2: மாணிக்கம் அண்ணா என்ன பேர் சொன்னாங்கன்னா முழுசா முடிங்க,
1: முழுசா சொல்லுங்க,
2: முழுசா சொல்லுங்க
1: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டே வார்த்தை மட்டும் கொடுப்போம். அந்த ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே முடிச்சிருவோம். அதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி முடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சோனா பண்பலையின் இனிய தொகுப்பாளர்கள் மற்றும் பிரதிபா, இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலராதவன், இருவரும் நலமாக இருக்கிறீர்களா?
1: வணக்கம் அண்ணா, நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அதே போல நானும் நலமாக இருக்கிறேன்.
1: அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா?
3: ரெண்டு வார்த்தை சொல்லுவீங்க, நான் ஏதோ ஒரு கதை போட்டு விடணும். ஒரு வார்த்தை சொல்ல,
4: மாறுபாடுவதில்
1: அப்புறம் பார்க்க வந்தேன்.
4: தெரிஞ்சது சொந்தக்காரங்க ஊரா வீட்டுல இருந்து என்னை பாத்துட்டு வீட்டுல இருந்து நலம் விசாரிச்சுட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு போலான்னு வந்திருக்காங்கன்னு
1: தெரிஞ்சு. சரிங்க அண்ணா, சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
4: ஓகே, நன்றி இருவருக்கும். நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி அண்ணா, நன்றி.
2: மைடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ ஆதவன் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராகவும் அருமையாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோன்மெட்டோக்கப்பேசி மேம் என்ன

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் என்ன பிரதீபா?
2: இந்த விளையாட்டோட பேர் என்னன்னா முடிச்சு
1: முடிச்சு போடுங்க.

0: என்ன மாதிரி சொல்றதுங்கண்ணா?
1: முதல் விஷயம் என்ன, நான் பைக்ல போயிட்டு இருக்கப்ப பெட்ரோல் காலி ஆயிடுச்சு.
0: அடுத்து
2: அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்தாரு, உடனே வந்து 20 டோக் பண்ணிட்டு பெட்ரோல் போய் பெட்ரோல் வச்சு அவரோட ஒர்க்க பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார், என் ஒர்க்க பார்த்து நான் கிளம்பிட்டேன்.
1: சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க. ஆனா கதை குட்டியா முடிஞ்சிருச்சு சதீசண்ணா.
2: ஷார்ட் ஸ்டோரி,
1: ஷார்ட் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: இன்னொன்னு
1: சொல்லவா?
2: அவளோட காப்பி இருக்கிறேன், கதை சொல்ல.
1: ஓகே அண்ணா, நீங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு.
2: ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி அந்த மழையை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நினைஞ்சுக்கிட்டே போயிட்டு ஒரு கடையில போய் அப்படியே ஒரு டீயும்
1: சதீசனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு
2: வந்த? உனக்கு இல்லாத மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிகிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசாக சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம், நாங்கள் சொல்லிட்டு பாதிலே நிறுத்துவோம். அது மீதி நாங்கள் எங்கே முடித்தோமோ அதுலேருந்து நீங்கள் தொடங்கி மீதி கதையை முடிச்சு வைக்கணும் ஒரு 2-3 வரியில். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ,
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: காலை வணக்கம் பாஸ்கரண்ணா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா
6: இருக்கோம்ண்ணா.
5: சாப்பிட்டாச்சுண்ணா? நீங்க ஓகே ஓகே, நான் சூப்பரா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
6: தெரியுமாண்ணா?
5: ஓகே, நான் என்ன கேம் அப்படின்னா, அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், 2 வார்த்தை சொல்லுவோம்ண்ணா. இப்போ காலையில் எந்திரிச்சு அடுத்து அப்படின்னு நாங்கள் கேட்போம். நீங்கள் அதை அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி முடிக்கணும். ஒரு 2 லைனுக்கு கதை மாதிரி சொல்லணும்ண்ணா.
6: ஓகே ஓகே,
5: ஓகேண்ணா.
4: விளையாடுவோம்ண்ணா பாஸ்கரண்ணா. வணக்கம் அண்ணா. காலையில நான் சைக்கிள்ல போயிட்டு இருக்கப்ப டயர் பஞ்சர் ஆயிடுச்சு.
6: என்ன பண்றது? சைக்கிள் தள்ளிட்டு போய் கடையில விட்டு டயர் பஞ்சர், டயர் எல்லாம் தீர்த்து தான் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் எடுத்துனால ஒரு டயர் புது டயர் தீர்ப்பு.
4: ஓகே அண்ணா.
6: மாட்டிட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போனேன். அன்னைக்கு எல்லாம் 1:30
4: லேட் ஆயிடுச்சு. எதுவும் சொல்லல ஆபீஸ்ல?
6: என்ன சொல்றது, அவங்களுக்கு வேற ஒரு சாமான் வாங்கி தொடங்க, வேற வாங்கி வச்சுட்டு அப்புறம் போன் பண்ணி சொல்லிட்டேன். இருக்குதான் பக்கத்துலதான்.
4: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, அற்புதமான கதை. நன்றி நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா கால் நிலந்த பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஆரோக்கியமாகவும் சீராகவும் இயங்குவதற்கு தாதுக்கள் நிறைந்த கீரைகள், பழங்கள், முளைக்கட்டிய பயிர்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டு இருக்கீங்க சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். தி வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர் சொல்லுங்க பிரதீபா.
2: அதாவது முடிச்சு
1: போடுங்க.
2: இல்ல சொல்லி சொல்லி முடிங்க,
1: முழுசா சொல்லுங்க. இப்ப தெரியுதா பிரதீபா, பேர் வைக்கிறது ஈஸி, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம்.
2: சரி, எனக்கு இன்னைக்குதான் ஞாபகம் இல்ல, மித்த நாள்லாம் ஞாபகம். ஏன்னா
1: மித்த நாள்லாம் நீங்க பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பேர் ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி பேரா சொல்றீங்க. இன்னைக்கு வந்து மாணிகம் நான் சொல்லிட்டு போன பேர் முழுசா சொல்லுங்க அப்படிங்கிற பேரை இத்தனை டைம் முடிச்சு வைங்க, முடிச்சு சொல்லுங்கன்னு பல பேர் வைக்கிறீங்க பிரதீபா நீங்க. சரி ஓகே, உங்க ஃப்ளோக்கே வருவோம். முடிச்சு வைங்க விளையாட்டு விளையாடுவோமா? முடிச்சு வச்சிடலாமா? ஓகே, உங்களுக்கான கதை என்னன்னா, நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் மேலே தெரியுது. அவ்வளோதான், சொல்லுங்க. அதுக்கப்புறம்
2: வெள்ளை உருவம் மேலே தெரிஞ்சிச்சா பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, அது எங்கள் தாத்தாவோட வேஷ்டி.
1: தாத்தாவோட வேஷ்டியா?
2: ஆமாம், அதுதான் வந்துட்டு லைட்டாக அப்படி பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்து நான் பயந்து எழுந்திரிச்சு உட்காந்து அழுது அதுக்கப்புறம் தண்ணிலாம் குடிச்சிட்டு தின்னுலாம் வச்சுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன்.
1: ஆனால் உங்கள் காரியத்தில் இங்கே கண்ணாக இருக்கிறீங்க, தூக்கம் முக்கியம்.
2: ஆமாம், தூக்கம் முக்கியம். அடுத்த நாள் அப்போ தானே காலை எழுந்திரிச்சு வர முடியும்.
1: காலை எழுந்திரிச்சு வாங்கி கூட பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் பிரதீபா, அருமையாக விளையாண்டிங்க பிரதீபா. நல்லா பார்த்தீங்களா?
2: நல்லா பார்த்தேன். அப்படி இல்லைன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க, வந்து உருவம் பறக்க விட்டுட்டு இருப்பீங்க.
1: நீங்க தூங்குறப்ப உங்களுக்கு உருவம் பறக்க விடுறதுக்கு அந்நேரத்துக்கு எந்திரிச்சு வரேன். சூப்பர். மக்களே, நீங்களும் இதே போலவே இந்த விளையாட்டை முழுசா சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டை விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787070107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்க கூட சேர்ந்து ஜாலியா அந்த விளையாட்டை விளையாடலாம். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. நேரம் 10 மணி தாண்டி வேகமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் யாராவது கால் பண்ணல வாகை சுடுவா நிகழ்ச்சிக்கு அப்படின்னா இந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல பண்ணீங்கன்னா எங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாடலாம். இன்னைக்கு வந்து இப்ப சொல்லுங்க பிரதீப், என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்?
2: முழுசா சொல்லுங்க
1: அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். எல்லாரும் பிரதீபாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம். ஓகே, ஒரு வழியாக பேர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த முழுசாக சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் ரூல்ஸ் என்ன பிரதீபா?
2: அது வந்து நீங்க சொல்வீங்க,
1: அது வந்து நான் சொல்லுவேன். ஏன் நீங்க சொல்ல
2: மாட்டீங்க?
1: அதுவும் தெரியாத
2: சொன்னேன்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட அந்த ஆரம்பத்தில் ஒரு 3 வார்த்தை இல்லை 4 வார்த்தையை சொல்லுவோம். அந்த 4 வார்த்தையை வச்சு நீங்க ஒரு கதையை, குட்டி கதையை ரெடி பண்ணி சொல்லணும். நாங்கள் சொல்லி முடிக்கிற இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பாட்டி.
3: ஆமா
1: பாட்டி, பாட்டி இந்த பாட்டு இந்த பேர்ல ஞாபகம் ரொம்ப கஷ்டம் பாட்டி. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல போயிரலாம். விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான வாக்கியம் என்னன்னா, நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு.
3: சரி, என்ன செய்வோமா?
1: இல்ல, இதுல இருந்து ஒரு இது நான் எங்க முடிச்சனோ அங்க இருந்து ஒரு கதையை உருவாக்குங்க. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையெல்லாம் நீங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. போதும் பாட்டி, போதும் பாட்டி.
3: சரி,
1: நன்றி.
3: பாட்டுக்கு அப்புறம் நாளைக்கு சொல்றேன்.
1: சரிங்க பாட்டி, நன்றி பாட்டி, நன்றி. தாதகப்பட்டியிலேருந்து இருக்கும் பண்ணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்க. மக்களே பாட்டை கேட்டு வாங்க.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியிலாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, அதாவது சொல்லி முடிங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்வோம், அந்த ரெண்டு வார்த்தையிலேருந்து அடுத்துன்னு சொல்வோம், நீங்கள் தொடர்ச்சியாக அதை முழுசாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளாடலாம். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேர் வித்தியாசமாக, தசவதார கமலஹாசன் கூட அத்தனை கெட்ட போட்டிருக்க மாட்டார் பிரதீபா. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேர் சொல்றீங்க. இந்த மாணிக்கம்
4: முழுசா
2: சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. ஆமா, ருக்மணி பாட்டி ஒரு பேர்
4: சொன்னாங்க. வந்து நான் ஸ்டார்டிங்ல இந்த பேர் தான் அப்படின்னு முடிவு பண்ணனால அது முடிச்சு காட்டுங்க அப்படின்றத விடாம சொல்லிட்டு இருக்கேன்.
2: ஓகே, இந்த விளையாட்டை இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: எனக்கும் மகிழ்ச்சி. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாக்கா? உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, நீங்க வீட்டுல இருக்கீங்கக்கா, ஓகேங்களா? கதவு தட்டி ஒருத்தர் கதவு தட்டுறாரு, வேகமா லப லப லப லபன் தட்டுறாரு. போய் கதவு திறந்து பாத்தீங்கன்னா முகமூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்கக்கா.
5: ஒரு போன் கூட பண்ணி சொல்ல எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்களை வாங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு, ஜூஸ் காஃபி ஆண்டி எது வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு கேக்குறேன். அவங்க அப்படியே அந்த கண்ணு தெரியுது மலைப்பா, அப்படியே என்னை பாக்குறாங்க. எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்மள அப்படின்ட்டு பார்த்தா, முகமூடி கழட்டிட்டு பார்த்தா திவாகரும் பிரதீபாவும்.
2: அக்கா, எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க எங்களை?
5: நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க கண்ணை வச்சு. உங்களுடைய நான் உங்களை பாத்துக்கிறேன்ல, அந்த ஒரு முறை பார்த்தாலும் டக்குன்னு நான் உங்களை அப்படியே அவங்களோட உருவத்தை என்னோட மனசுல பதிச்சுக்குவேன்.
2: ரொம்ப நன்றி கலை செல்வேக்கா, அந்த அன்பு
5: தான் ஒருத்தருக்கு.
2: அக்கா, நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம்ல. தலைவர் சூப்பர் ஸ்டார் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, கலை செல்வி இருக்காங்களா அப்படின்னு
5: கேக்குறாங்க.
2: நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் கலை செல்வியா நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க.
5: எங்களோட
2: பேச வைப்பீங்களா?
5: ரொம்ப
2: நன்றி கலை செல்வேக்கா. சரிக்கா, கண்டிப்பா பேசிக்கலாம்க்கா. ரொம்ப நன்றி கலை செல்வேக்கா, சூப்பரா
5: நன்றி. பிரதீபா, இது வந்து ஒரு கற்பனை தான்.
2: கற்பனை,
4: நன்றி அக்கா.
2: நடக்கலாம் நடக்கலாம் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. கண்டிப்பா வாங்கலாம் அக்கா. நன்றி அக்கா. வாகை சுடுவா நிகழ்ச்சியில இப்பதான் கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. அவங்க கற்பனை ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹோப்போட இருக்காங்க. கண்டிப்பா ஆகுங்கா. மக்களை இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில உங்களுக்கு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: 100% சுத்தமான நிலையில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ய பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் ய பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷனலி ஸ்வீட், ஹைஜீனிக்கலி மாடர்ன்.

0: உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா.

0: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சொல்லி முடிங்க, அதாவது முழுசா சொல்லுங்க. இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து அப்படின்னு கேட்போம், நீங்க அதை முழுசா சொல்லி முடிக்கணும், ஒரு கதை மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளாடணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நீங்க ஜாலியா விளாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி புட்டிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. நேற்று அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கோம். நிலாகர் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. அதாவது அவங்க வெளியே போயிருக்கிறாரு, வந்துருவாருக்கா.
1: சரி, நீங்க கண்டுபிடிக்கணுமா சொல்லி முடிக்கணுமா?
0: சொல்லி முடிக்கணும், முழுசா சொல்லுங்க. ஓகேக்கா, உங்களுக்கான முதல் வாக்கியம் என்னன்னா, நீங்க வந்து துணி துவைச்சு காய போட்டுட்டு இருக்கீங்க மாடியில, திடீர்னு கீழே ஒரு சத்தம், அடுத்து என்ன பண்ணுவீங்க?
1: துணி துவைச்சு காய போட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், துணி காய வைக்காமல் கீழே வந்து என்ன சத்தம்னு பாத்துட்டு அது என்ன ஏதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுதான் துணி துவைச்சு காய வச்சுட்டு யாரு எதனா ஒரு பிரச்சனைனால இது என்னங்க ஏதுன்னு சொல்லிட்டு அவனை விசாரிச்சுட்டு இன்னும் ஒரு யாரோ ஒரு உரமுறை ஏதாவது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தண்ணி மண்டு கூப்பிட்டு ஒரு டீயோ காத்தியோ கொடுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் வீணு போய் துணி காய வச்சுட்டு முடிச்சிருவோம். நன்றி.
0: சூப்பர் சூப்பர் அக்காருமே சொன்னீங்க, நன்றி நன்றி. ஸோ வந்து தர்மபுரியில இருந்து ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராகவும் அருமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. ஸோ மைடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இந்த கேம் என்ன கேம் அப்படின்னா, அதாவது சொல்லி முடிங்க இல்லைனா முழுசாக சொல்லுங்கள். இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்குது. நீங்களும் ஏதாவது புதுசாக பேர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு விழியல் அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாததா மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: பாண்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: சீமன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 மணி முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
1: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, அதாவது முழுசாக சொல்லுங்கள், இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய அதாவது ரெண்டு வார்த்தையில் கேட்போம், நீங்கள் அடுத்து நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக சொல்லி முடிச்சிடணும். அந்த அதாவது ஒரு கதை மாதிரி கூட நீங்கள் சொல்லி முடிக்கலாம். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சந்தியா பேசுகிறேன்.
6: வணக்கம் சந்தியா. பாப்பா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் வார்த்தை, நீங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸ்கூல்ல போயிட்டு உங்க மேம் வந்து திடீர்னு லீவ் போட்டாங்க, ஆனா இன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க இப்ப அடுத்து.
7: இன்னொரு சார் வந்து எங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் வச்சாங்க.
6: அப்படியா, பரவாயில்லையே, அப்ப கூட டெஸ்ட் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, நீங்க என்ன சொல்வீங்கன்னு, நாங்க அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம்னு சொல்வீங்கன்னு நினைச்சேன்.
7: இல்லக்கா, டெஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா எழுதணும்.
6: ஆமா, சூப்பர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி.
7: நன்றிங்க.
6: நன்றி நன்றி. ஸோ சந்தியா பாப்பா வந்து மரக்கோட்டையிலேருந்து ரொம்பவே சூப்பராகவும் அருமையாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி பாப்பா, இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? கால் பண்ணுங்கள், 9787-7070-107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவதையே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன்.

0: எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து ஆவியில் வேக வைத்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: நீங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இருக்க முடிச்சு சொல்லணும், அந்த வாக்கியத்தையே முடிச்சு சொல்லணும். ஒரு கதை மாதிரி கூட நீங்க சொல்லலாம். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியா விளையலாம். சோ இப்போ நம்ம கூட இறுதி நேரா ஒரு நேர இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா.
4: சூப்பரா எப்படி போயிட்டு இருக்கனா? இன்னைக்கு
5: இந்த நாள் சூப்பரா போயிட்டு இருக்கு. வெயில் தான் பயங்கரமா இருக்கு.
4: அதேதானா இங்கேயும்?
5: சரி.
4: ஓகே, நானா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா?
5: நன்றி.
4: சந்திரசேகர் அண்ணா ரொம்பவே சூப்பராகவும் அருமையாக விளையாண்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் ஜாலியாகவும் சூப்பராக விளையாண்டாங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ வாகை சூடவா நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நானுமே இப்போ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான கேமோட வரேன். இப்போ நான் கிளம்புற மக்களே, பாய் பாய் மக்களே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜோசியம் தாண்டி காடுகளோட நிஜ தோட்டக்காரர்கள் கிளிகள் செய்யக்கூடிய மிராக்கிள் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காடுகளோட இயற்கை தோட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிகள் விதை பரப்புதல், மகரந்த சேர்க்கை, மரக்கிளைகளை இயற்கையா வெட்டி சீரமைக்கிறது, மர பொந்துகள் உருவாக்கி பிற உயிரினங்களுக்கு இருப்பிடம் தர்றது போன்ற பல வழிகள்ல பசுமை சூழலை காக்குது. வீட்டு மாடி பால்கனி தோட்டங்கள்ல தண்ணீர், தானியங்கள், நிழல் தரக்கூடிய தாவரங்கள், செயற்கை கூடுகள் அமைச்சு கிளிகளை வரவழிக்கலாம். பசுமை சூழலையும் காடுகளின் அடர்த்தியையும் பேணி பாதுகாக்கிறதுல கிளிகள் மிக முக்கியமான இயற்கையின் தோட்ட செயல்படுது. சுற்றுச்சூழல் அமைப்புல கிளிகள் ஆற்றக்கூடிய முதன்மை பங்களிப்புகள் மற்றும் நாம் அதுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொலைதூர விதை பரப்புகள் அப்படின்னு சொல்லும் போது கிளிகள் பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிடறப்ப அத ஒரே இடத்துல சாப்பிடறதுல மரங்கள்ல இருந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு வெகு தூரம் பறந்து போயிட்டு சாப்பிடும் பழக்கம் கொண்டதா இருக்கு. பழங்களை சாப்பிடறப்ப விதைகள் கீழே விழுந்தாலுமே எச்சத்தின் மூலமாகவும் புதிய இடங்கள்ல மரங்கள் மற்றும் தாவரங்கள் வளர காரணமா இருக்கு. குறிப்பா கடினமான ஓடு கொண்ட கொட்டைகளையும் உடைச்சு பரப்பக்கூடிய திறன் கிளிகளுக்கு மட்டுமே இருக்குங்க. கிளிகள் பழங்களை சாப்பிடும் போது சில விதைகளை கடிச்சு அறகுறையா கீழே போடும். இந்த மாதிரி கிளிகளால சேதப்படக்கூடிய விதைகள் நிலத்துல இருக்கக்கூடிய எறும்புகள், வண்டுகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளுக்கு சீக்கிரமாவே உணவாகுது. அந்த விதைகளை மண்ணுக்கு புதைச்சு வைக்கிறதுனால மழை காலத்துல விதைகள் வேகமா முளைவிட்டு மரமா வளருது. சில வகை சிறிய கிளிகள் பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை விரும்பி அருந்தும். தேனை குடிக்கிறப்ப அது அலகு மற்றும் இறகுகள்ல ஒட்டி கொள்ளும் மகரந்த துகள்கள் அடுத்தடுத்த பூக்களுக்கு கடத்தப்பட்டு இயற்கையான மகரந்த சேர்க்கை சிறப்பான முறையில நடைபெறுது. கிளிகள் மரங்களின் தலைகள், அரும்புகள் மற்றும் சிறிய கிளைகளை கடிச்சு விளையாடும் பழக்கம் உடையதா இருக்கு. இது தாவரங்களுக்கு ஒரு இயற்கை ப்ரூனிங் போல செயல்பட்டு மரங்கள் ஆரோக்கியமா புதிய கிளைகளை விட்டு வளர தூண்டுதுன்னு சொல்லலாம். கிளிகள் மர பொந்துகள்ல கூடு கட்டி வாழக்கூடிய இயல்புடையது. பழைய அல்லது காய்ந்த மரங்கள்ல அழகால் கொத்தி பொந்துகளை உருவாக்குவதும் பெரிய பொந்துகளை விரிவாக்குவதும் கிளிகளின் வேலை. கிளிகள் கைவிடும் இந்த மரபொந்துகள் அதுக்கப்புறமா சின்ன பறவைகள், அணில்கள், வவ்வால்கள் மற்றும் பூச்சிகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடமா மாறுது. சுற்றுச்சூழலின் உணவு சங்கிலியில கிளிகள் முக்கிய பங்கு வகிக்குது. பூச்சிகள் மற்றும் தாவர பொருட்களை உண்ணக்கூடிய கிளிகள் காட்டின் மேல்மட்ட வேட்டையாடிகளான கழுகுகள், பருந்துகள் மற்றும் காட்டு பூனைகளுக்கு உணவாகி உயிர் சமநிலைய பேணுது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை

0: அறிவேன் என்று நினைத்தாயோ?
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடைச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது? அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவாகவே விவசாயம் அப்படின்னாவே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு கோழி இதெல்லாமே வளர்ப்பாங்க. அதுல வந்து முக்கியமா ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மாடு இல்லாமலும் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நீங்க மாடு உங்களால் மேய வைக்க முடியல, உங்கள் மாட்டை ஒரு பழதானிய பயிர் விதைச்சி அதை ஒரு மேய வைக்க முடியல உங்கள் வயலில் உங்கள் தோட்டத்தில் அப்படின்னா, நீங்கள் மாடு இல்லாமலேயே அழகாக விவசாயம் செய்யலாம். அதனால் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. அந்த வாய்ப்பை உங்களுக்கு மீளுருவாக்க விவசாயம் வழங்குகிறது. இது வந்து கொள்கை, லைஃப் ஸ்டாக் இன்டகிரேஷன் கால்நடை ஒருங்கிணைப்பு அப்படின்றது மேலுருவாக்கத்தில் இருக்கிற ஒரு கொள்கை. பட் நீங்க அதை வந்து உடனடியா பண்ணணும் அப்படின்றது அவசியம். அதற்கான ஒரு கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்கு, நிலம் இருக்கு, உங்களால பண்ண முடியும். ரொட்டேஷன்ல ஒவ்வொரு நிலமா உங்களுடைய நிலத்துல மாட்டை மேய வைக்க முடியும் அப்படின்னா நீங்க அதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா அது இல்லாம எப்படி ஒரு பயிரை நல்லா வளர்க்கறது அப்படின்றதுக்கான அறிவியல் துணை கொண்டு நீங்கள் நல்ல லாபகரமாகவே எந்த விதமான ரசாயன விஷங்கள் இல்லாம மண் வளத்தை அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு விவசாய முறையை நீங்கள் செய்யலாம். மீளுருவாக்க விவசாயம் அறிவியல் அதற்கு எல்லா வாய்ப்புகளையும் வழங்குகிறது அப்படின்றது தான் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். கால்நடையை நீங்கள் உள்ளார கொண்டு வரீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் நிலத்தில் அதை மேய விடுங்க. அது எப்படி மேய வைக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு அறிவியல் இருக்கு, ரொட்டேஷனல் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான அறிவியல். அது அதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி பேசலாம். பட் அது மாதிரி பண்ண முடியலன்னா மாட்டை வைத்து கொண்டு மெனக்கெடாதீர்கள். அது இல்லாமலேயே ஊட்டச்சத்து மிகுந்த மண் வளத்தை கெடுக்காத ஒரு விவசாயம் சாத்தியமே, சரிங்களா?
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண் வளத்தை அதிகரிக்க கூடிய ஒரு விவசாய முறைய எந்த மாதிரி மீளுருவாக்கம் விவசாயத்துல நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி முத்துராமனையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு ஆழம் மண் எடுக்கணும், எதுக்கு அப்படின்னா பரிசோதனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுல வந்து மண் பரிசோதனை எடுக்கிறத சொல்லுங்க. தானிய பயிர்களுக்கு வந்து அரை அடி ஆழத்தில் எடுத்தா போதும், ஓராண்டு பயிருக்கு ஒரு அடி ஆழத்தில் எடுத்தா போதும், பல்லாண்டு பயிர்களுக்கு மூணு அடி ஆழத்தில் எடுக்கணும். இந்த எடுத்து இந்த மூணு மண்ணினே தனித்தனியா தனித்தனியா இதில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனா அந்த பல்லாண்டு பயிர்களுக்கு வந்து இப்போ பனை தென்னை மா எடுக்கும் போது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி ஆழத்தில் எடுத்த மண்ணையும் ஒன்னா சேர்த்து கலந்து லேப்பு கொடுத்தமாக அவங்க ஆவரேஜ் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு முறை இந்த பல்லாண்டு பயிர்களுக்கு எப்படி பண்ணிக்கலாங்க. இப்ப நான் வந்து மண் பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த முறை அடுத்த உடனே என்ன பண்ணணும் கேட்டீங்களா, உடனே வந்து நிலத்தை சீர்திருத்தி வரப்பு வாய்க்கால்லாம் வெட்டி கோடை முடிஞ்சதும் மழை வரும், அந்த மழை நீரை முன்கூட்டி சேமிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும்னா எடுத்துக்கோங்க. அதனால நிலத்தை முன்னாடி நிலத்தை சமப்படுத்தி சீர்திருத்தி சரிவா இருந்தா குறுக்க வந்து மண்ண வரப்பனை கட்டி கல் வரப்பனை கட்டி அல்லது நீண்ட ரொம்ப பள்ளமா இருந்தா பண்ணை குட்டியை வெட்டி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து பண்ணை குட்டியில சேர்த்துக்கலாம், சேர்த்து மறுபடியும் பயன்படுத்தலாம். எண்ணத்துல வந்து முதல் வந்து நில சுத்தம் பண்றது, அப்புறம் வந்து வாய்க்கால் வரப்பு செய்வது, அடுத்தது அங்கங்க வந்து தடுப்பணை சின்ன சின்னதா கட்டுறது, அடுத்தது கசிவு நீர் குட்டை கட்டுறது, அடுத்தது பண்ணை குட்டை கட்டுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கோடை உழவு பண்ணுவாங்க. இந்த கோடை உழவு பண்றது மிக மிக முக்கியம். இந்த கோடை மாசம் மழை பெஞ்சது உடனே கோடை உழவு பண்ணிட்டுனா தான் இந்த கோடை உழவு பண்ணி அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு மழை பெய்யும். அதுக்கு அதுலயே அதுல கோடை உழவு பண்ணிட்டு அந்த மண்ணில பார்க்கும் போது தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் கூண்டுகளுடைய முட்டைங்க, பயிரளிக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைங்க, மற்ற வந்து தேவையற்ற நுண்ணுயிர்கள்லாம் களைச்செடிகள்லாம் அந்த கோடை பயிர் செய்ய உழவு பண்றதுனால எல்லாமே செத்து போயிருங்க. அதுலயே எனக்கு நமக்கு வந்து 50% களைய அழிக்கலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தடுப்பு நீர் கட்டுறது, அதே போல தடுப்பனை கசிவு நீர் குட்டை கட்டி கோடை உழவு என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டம் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்து வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாதா மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் செந்தில் வேலு அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மழை காலங்கள்ல காய்கறிகள்ல பயிர்கள்ல ஏற்படக்கூடிய நோய்களை பத்தியும் மேலாண்மை முறைகளை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக மழை பெய்துள்ளது. அதாவது 88.5 mm மழையானது பெறப்பட்டுள்ளது. இந்த அதிக மழையின் காரணமாக காய்கறி பயிர்கள் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. முதன்மையாக சொல்ல போனால் அந்த வேர் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புள்ளது. முக்கிய காய்கறி பயிர்களான தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இது போன்ற பயிர்கள் மழை தண்ணீர் தேங்கி நிற்கும் போது வேர் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. தக்காளியானது நாம் சாகுபடி செய்யப்படும் போது கால் அமைத்து சாகுபடி செய்கிறோம். மழை நீரானது சரியான வடிகால் வசதி இல்லாத போது அந்த மழை நீர் ஒரு 24 மணி நேரம் அல்லது 2 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்தும் தண்ணீர் தேங்கி நின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் அந்த வேரானது அழுகலுக்கு உள்ளாகின்றன. தக்காளியில் வருகின்ற மிக முக்கியமான நோய் வாடல் நோய். இந்த வாடல் நோயானது ஒரு 2 முதல் 3 நாள் தண்ணீர்கள் தேங்கி நிற்கும் போது தக்காளி பயிரானது சட்டென்று வாடிவிடும். அதாவது பயிர்கள் முதல் நாள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும், அடுத்த நாள் பார்க்கும்போது பச்சையாக காய்ந்து விடும். அதாவது சடுதி வாடல் உடனடியாக காய்ந்து அந்த தக்காளியான செடி காய்ந்து தோட்டத்து காணப்படும். இந்த வாடல் நோயானது ஒரு பூசணத்தால் ஏற்படுகின்றது. இந்த பூசணமானது ஒரு செடி தாக்கப்பட்டால் அதிலிருந்து அந்த நோய் கிருமியானது மற்ற செடிகளுக்கு மழை காலங்களில் அதிகமாக பரவும். எனவே இந்த அதிக மழை காலங்களில் விவசாயிகள் நன்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். அவ்வாறு வடிகால் வசதி செய்யாவிட்டால் காய்கறி பயிர்கள் அதிக வேர் சம்பந்தமான நோய்களுக்கு தாக்குதலுக்கு உட்படும். இப்போ மழை பெய்கிறது, அதாவது தக்காளி சாகுபடி நமது வயலில் உள்ளது. இதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இப்போ தக்காளி நான் சொல்வது போல வாடல் நோய் முதலில் அதிகமாக தாக்கும். வாடல் நோய் தாக்கப்பட்டால் மொத்த செடியே காய்ந்துவிடும், பச்சையாக காய்ந்துவிடும். அவ்வாறு காய்ந்தும் என்றால் பூ பிஞ்சு அனைத்து செடிகளும் காய்வதால் பூ பழம் காய் பிஞ்சு அனைத்தும் பாதிக்கப்படும். ஆதலால் முதலில் நீங்கள் நன்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும்.
0: நீங்க கேட்டு இருக்க சரிங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகளான திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, வால்நட் போன்ற பருப்பு வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள். சேலத்தின்

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அறிமுகம் செய்த வேளாண் கல்லூரி என்னதான் சொல்றாங்க, கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல மாநில மரமான பனையோட அடியிலிருந்து நுனி வரையிலும் மக்களுக்கு பயன்படுறதுனால கற்பகத்தரு அப்படின்னு போற்றப்படுதுங்க. பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பதநீரு, நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு சிறந்த இயற்கை உணவாகவும், பனை ஓலை, பனை நாறு கூரை வேயறதுக்கும், கூடை, கட்டில், முரம் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. உயரம் அதிகம்னு சொல்லும் போது பனை மரம் செங்குத்தா அதிக உயரமா இருக்கிறதுனால அதுல ஏறது கடினமா இருக்கு. பல ஆண்டுகளா பனை தொழிலாளர்கள் தங்களோட உடல் வலிமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்திய மரங்கள்ல ஏறி வராங்க. பனை மரத்துல உயரம் அதிகமா இருக்கிறப்ப ஏறக்கூடிய தொழிலாளர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதோட பாதுகாப்பு குறித்த அச்சமும் இருக்குங்க. இதனால இளம் தலைமுறையினர் பனை ஏறக்கூடிய தொழில ஈடுபடுற ஆர்வம் காட்டாத நிலையே இருக்கு. இத கருத்துல வச்சே பனை மரத்துல எளிதாவும் பாதுகாப்பாகவும் ஏறக்கூடிய வகையில தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவுசி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பனை ஆராய்ச்சி நிலையத்துல புதிய எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. ஹைட்ராலிக் முறைய பயன்படுத்தி இயங்கக்கூடிய நவீன எந்திரத்தை டிராக்டரோட இணைச்சு பனை மரங்களோட அருகில எடுத்துட்டு போயிட்டு மேலும் கீழும் போற மாதிரி இயக்கலாமா. 45 அடி உயர பனை மரத்துல ஏறலாங்க. இத பயன்படுத்தி ஒருத்தவங்க எளிதா பனை மரத்தின் உச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம். பனை மரம் ஏற தெரியாதவர்களும் சீக்கிரமாவே இத பயன்படுத்தலாம். இந்த எந்திரத்தை 1 மணி நேரத்துக்கு இயக்க 3-4 லிட்டர் டீசல் செலவாகும். இந்த எந்திரம் மூலமா சுமார் 45 அடி உயரம் வரையிலான பனை மரத்துல பாதுகாப்பா ஏறலாம். இதன் மூலமா இனி பெண்களும் பாதுகாப்பா பனை மரங்கள்ல ஏறலாம். பனை சார்ந்த தொழில பெண்களுக்கான வேலை வாய்ப்பும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எந்திரத்தின் செயல்திறன் விளக்கம் குறித்து கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி நிலையத்துல விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுதான். வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் தேரடி மணி தலைமையில பனை மரம் ஏறக்கூடிய நவீன எந்திரம் குறித்து செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. இதுல பங்கேற்ற பெண்கள் உட்பட ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்தோட நவீன எந்திரத்துல பனை மரம் ஏறினாங்களாம். இது பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பனை மரம் ஏறது ஆண்களுக்கு மட்டுமே அப்படின்ற நிலையை மாத்தி முறையான பயிற்சியோட பெண்களும் பனை சார்ந்த பணிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில புதிய எந்திரம் தயாரிக்கப்பட்டு இருக்கு. பனை மரத்தையும் பனை தொழிலையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியின் இந்த தொழில்நுட்ப முயற்சி புதிய அத்தியாயமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.
1: அப்படித்தான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம சோனா எஃப்எம்ல சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி மூலிமா சேலம்ல இருக்கிற நிறைய மக்களோட வாழ்க்கை அனுபவங்களை நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய விஷயங்களை நாமளுமே கற்றுக்கலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான நேயர் பேச போகிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு பல நர்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க நர்ஸாக பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாய்மா.
2: ஹாய் கண்ணு.
1: ஹாய்மா, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
2: என் பேர் அலமேல் கண்ணு, அங்கே சேலத்துலேருந்து வரும்.
1: ஓகே ஓகேமா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: இப்போ ஹவுஸ் வைஃப் தாங்க.
1: ஓகே ஓகேமா. இப்போ நீங்க ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
2: நர்சிங் வர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: சூப்பர் சூப்பர். நர்சிங்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சு? அதுல எப்படி போனீங்க நீங்க?
2: நர்சிங்ல வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நர்சிங் டாக்டர் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டான பிடிச்ச கோர்ஸ் இதுனா அதான் எனக்கு.
1: ஓகே ஓகேமா. இப்போ கடவுளுக்கு அடுத்தபடி அப்படினா நம்ம டாக்டர்ஸ் வந்து சொல்வோம். அவ்வளவு சேவைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட நீங்க நர்ஸா வந்து வர்க் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த ஜாபை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது நார்மலாக நான் நினச்சிருக்கேன், இப்போ நர்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது பிறந்த பச்சை குழந்தைய அப்படியே தொட்டு தூக்குவீங்களே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தூக்குவீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலில் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பிறந்த உடனே குழந்தையெல்லாம் பார்த்து தூக்கும் போது?
2: அப்படி அப்போலாம் எனக்கு மேரேஜ் ஆகலக்கண்ணு. அப்போலாம் வந்து அந்த குழந்தை தூக்கும் போது எனக்கு கைகெல்லாம் நடுங்குனுச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த பேபியை பிடிக்கும் போது இந்த அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ, கடவுள் இப்படி தானா அப்படின்னு சொல்லி படைப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே அந்த ஒரு உணர்வை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் வேற லெவல் ஃபீலிங்காக வந்துருவோம். இப்போது நர்சிங் ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் சொல்வீங்க?
2: இப்போது வந்து இப்போது நம்ம முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர் இல்லைன்னா கூட அந்த இடத்துல நான் இருந்து அவங்களுக்கு பார்ப்பேன். பார்க்கும் போது வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் மேடம் இல்லைன்னா கூட இப்போ அவங்க இருப்பாங்க நம்பிக்கையோடு வருவாங்க. அதனால் அந்த டைமை நான் அக்கிப்போ போனேன். ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டைம்னா அந்த டைமுக்குள்ளே நான் உள்ளே இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட தாண்டாது.
1: சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த டைமிங்லாம் கீப் அப் பண்ணி அந்த ஒரு நிமிஷம் கூட டிலே ஆகாமல் போவோன்னு சொல்லிங்களா, கண்டிப்பாக வேற லெவல்மா. அதே மாதிரி இப்போது நர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு மதர் தெரேசாவோட இன்னொரு உருவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ கைண்டாக அவ்வளோ அன்பாக வந்திருப்பாங்க. ஸோ இந்த குவாலிட்டிலாம் எப்படி பை பர்த்லேருந்தே வந்துருமா, இல்லை அந்த ஃபீல்டுக்கு போனால் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவீங்களா?
2: அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து பாதினா நம்ம காட்டுற அன்பு பாதி அவங்களுக்கு, அதுலேயே அவங்களுக்கு க்யூர் ஆகணும். எங்கள் மேடம் வந்து எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அவங்க ஒரு நோயாளி உள்ளார வராங்கன்னா மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் வந்து பாதினா நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு குணமாகணும், இதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அதை தான் முதல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாகமா, அன்பு தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நர்ஸாக வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்களா, அப்போது உங்கள் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிட்டீங்க, ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
2: அப்படி தாங்க நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலி பார்த்துக்கிட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதும் போயிட்டு குழந்தை பிறந்தும் போனேன். அப்புறமேட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம விட்டு வீட்டில் ஆளுங்க இருந்தாலும் விட்டுட்டு போனால் வந்து அம்மாங்கிற ஒருத்தி வேணும் கூட, இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காகவே நான் ஜாப் போயிட்டு நின்றுட்டு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கூட நான் இருந்துட்டு பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ நான் அது செய்ய சொல்லிடுவேன், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன். நான் அம்மாவா நான் இல்லை, அவள் எனக்கு ஃப்ரெண்டு, நான் அவளுக்கு ஃப்ரெண்ட், அவ்வளோதான்.
1: நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து அம்மாவா இல்லை ஃப்ரெண்டாக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் நான் என்னோட ஜாப்லாம் விட்டுட்டு என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களோட லைஃபை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களே, கண்டிப்பாக அது வேற லெவல்மா. ஸோ நாம் இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

கசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

பிறவி பல கோடியில் ஓர் உயிர், காலத்தால் மருவி மொழியால் மதத்தால் இனத்தால் பிரிந்தோம். இதில் சிதைந்த ஒரு கூட்டத்தின் கூக்குரல் இது. ஏ, லெட்ஸ் கோ.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே, சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யாரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, சேலம் அம்மாப்பட்டையை சேர்ந்த அலமேலு அம்மா இருக்காங்கல்ல, இவங்க வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இப்போ வந்து இருக்காங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நர்ஸா வந்து பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை பத்தி கூட லாஸ்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே கேட்க அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா வந்து இருந்தது. அம்மா, நீங்க லாஸ்டா வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட ஜாப்லாம் விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கண்டிப்பாக பசங்களை வந்து வளர்த்துறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கண்டிப்பு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை?
4: இது வரைக்கும் நான் பசங்களை ரெண்டு பேர்த்தையும் தொட்டு அடித்ததும் இல்லை, படிங்கன்னு சொன்னதில்லை. அவங்க லைஃப் படிங்க, எனக்கு இதுதான் படிக்க வைக்கணும் ஆசை உங்களோட இது அப்படின்னு சொல்லுவேன் தவிர, இது வரைக்கும் நான் படிங்கன்னு சொன்னதில்லை, அடித்ததில்லை, எதுக்கும் இது பண்ணது. அவங்க ஏன்னா வந்து எனக்காக அவனுங்க செய்வானுங்க. ரெண்டு பசங்க மேலே எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், எனக்காக அது ரெண்டு பசங்களும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு வருவாங்கன்னு எனக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். யார்கிட்ட சொன்னாலும் என் பசங்க நல்லா படிப்பானுங்க, நல்லா இது பண்ணுவாங்க, எனக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ரெண்டு பசங்களும் எனக்கு பேர் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. விஷேந்திரகுமார் அம்மா அப்படி ஒரு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும். அந்த 10th அந்த ப்ளஸ் டூலாம் வந்து அந்த மேம் அந்த மிஸ்ஸுங்கெலாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும். இப்போ இது போதாதா கண்ணு பிள்ளைங்களை பெற்றதுக்கு, அது போதுங்கண்ணே எனக்கு.
3: சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. இப்போது நிறைய பேரண்ட்ஸ்லாம் வார்த்தைக்கு 300 தடவை எதை சொல்லுவாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக படி படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து படின்னு சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்களே, ஸோ எதனால்?
4: இல்லை கண்ணு, படிப்பானுங்கன்னு அவங்க மேலே ரெண்டு பேர்த்து மேலே எனக்கு வச்சுருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு மேக்ஸிமம் யார் மேலே வைக்க மாட்டேன். அது எனக்கு வைக்கும்னா என் பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மேலே கூட எனக்கு நம்பிக்கை இல்லை சுத்தமாக. ஏன்னா எனக்கு ரெண்டு பசங்க மேலே, ஏன்னா என்னோடய வளர்ப்பு என் வளர்ப்பு தப்பாகாது அப்படிங்கிறதுனால, என் கூட நான் குழந்தைங்க கூட இருக்கிறதுனால பசங்களுக்கு என்ன தோணும், பசங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு ஓ நான் பார்த்து பார்த்து செய்வேன். இதுதான் சாப்பிடணும், இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், பசங்களுக்கு இது கொடுத்தா இது ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுப்பேன். அதனால வந்து பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது பார்த்து பார்த்து செய்வேன்.
3: சூப்பர் சூப்பர்மா, சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. என் குழந்தைங்க மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனால என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ கேட்கவே வேற லெவலில் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அவசர காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க்கை பார்க்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கோலோட ஓடிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைங்களை வந்து பார்க்க மாட்டாங்களா? ஸோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: இல்ல கண்ணு, நம்ம பணத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். பிள்ளைங்களை விட்டோம், ஒழுக்கத்தை இது பண்றது ரொம்ப கஷ்டம். இதை வந்து நம்ம மீண்டும் கொண்டு வரணும். இப்போ நான் இப்போ என் பசங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்க. இப்போ நான் வேலைக்கு போகலாம், இப்போ போனால் கூட எனக்கு அதே சேலரி கிடைக்கும். இருந்தாலும் நான் வேலைக்கு போகல, ஏன்னா எனக்கு இப்போ என் பையன் சம்பாரிச்சு எனக்கு போடுறான், இப்போ நான் வீட்டில் உட்காந்து இருக்கிறேன். அதை வந்து வந்து நம்ம பசங்களுக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு படிங்கிறது சொல்லக்கூடாது. என்ன நான் இது வரைக்கும் சொன்னதில்லை என் பசங்களுக்கு படிங்க, இந்த பப்ளிக்கில் கூட என் பசங்களெலாம் படிங்கன்னு சொன்னதில்லை. ஏ படுத்து தூங்குடாங்க தான் சொல்லியிருக்கிறேன். சும்மா ஏக்கணும், சும்மா உட்காந்து இவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னு திட்டு வேணும். இன்னும் கண்ணு நைட்டில் 1 மணிக்கு எந்திரிச்சா படுத்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, புக்கு முடுக்கணும், காலைல படிங்க அப்படிமா போமா அப்படின்னு சொல்லுவானுங்க. காலையில் விடுங்கள் 5 மணிக்கு, என்ன கண்ணு 5 மணிக்கு மா போமா நீ அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. எக்ஸாம் அதே மாதிரி எக்ஸாம் டைமில் பப்ளிக்கில் வந்து நான் கொண்டு போய் தான் ஸ்கூலில் விடுவேன். அது அவனுங்களுக்கு ஒரு ராசி, ஆமா நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. அது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது நான் தான் பார்ப்பேன். அதே மாதிரி வேறு கிளாஸுக்கு போகும்போது மொதல் நாள் மணி வாமா அப்படின்னு தான் எனக்கு கூப்பிடுவானுங்க. காலேஜுக்கு அதே மாதிரி அம்மா நீ வாமா, அவங்க அப்பா கூட இது கூப்பிட மாட்டாங்க, அம்மா நீ வாமா. அவங்களுக்கு ஒரு இது, நான் ஒவ்வொரு கிளாஸாக மாறி போகும்போது அம்மா வரணும், அப்படிங்கிறோம். அதனால ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இது பண்ணிட்டு வருவேன். இப்போ எக்ஸாம்னா கூட இப்போ பசங்க போகும்போது அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விடுவேன்.
3: நிஜமா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லாமா. நிஜமாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அவங்களை வந்து நம்ம வழிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள வந்து பண்றாங்க. ஆனா எதுவுமே வந்து இல்லாம அவங்க விருப்பத்துக்கு நீங்க விட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நாம இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களா வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பையை எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் சிறப்பு விருந்தினர் யாரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்த அலமேல் அம்மா நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க லாஸ்டா பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, என்னோட பசங்களை நான் படி படின்னு சொல்லவே வந்து மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எதனால நீங்க அது சொன்னதே இல்லை, பசங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா?
2: அப்படி இல்லை, அவங்க மூளை ஃப்ரீயா விட்டா தான் அங்கே எக்ஸாம்ல போய் படிக்கும். இப்ப நம்ம படி படி அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் போ, சும்மா அம்மா அடிச்சுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் திட்டே இருக்காங்க, படி படிங்கிறாங்க வச்சோ அப்படின்னு பிள்ளைங்க புக்கு ஒரு பிள்ளைங்க தூக்கி போட்டுரும், அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. நம்ம வந்து அதை கண்டுக்காதே விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா எனக்கு எது பண்ணல, அப்பனா அம்மா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அதனால நம்ம படிக்கணும், 7 மார்க் எடுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு டேலண்ட் இது வந்துடும். அதுக்காக
1: ஓகே ஓகேம்மா. அதே மாதிரி இப்போ நிறைய வீட்டுல பசங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து வேற ஒரு வேலை பிடிச்சிருக்கும், இல்லைனா வேற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல. ஸோ அப்படி நினைக்கும் போது நிறைய வீட்டில் அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: கண்ணே, எங்க பையன் வந்து பெரியவன் வந்து நான் 8th சொல்லிட்டான், கண்ணே என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டேன், அம்மா நான் ஐடிக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால அவனை டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் வந்து நான் கேட்டேன் என்ன கண்ணு படிக்கணும்னா, நான் ஐடிக்கு தான் போகணும்னு சொன்னான். ஓகே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளஸ் 1 குரூப் எடுக்க வரும்போது நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்கும் போது சார் வந்து சொன்னார், ஏமா நீ நர்ஸ் ஃபீல்ட் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கும் போது மெடிக்கலில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்ட் அப்படி சொல்ல, சார் எனக்கு ஆசை, ஆனால் பையனுக்கு வந்து ஐடி ஆகணும் ஆசை, ஐடியில் போகணும்னு, அவன் என்ன குரூப் கேட்குறானோ அவன் பிடிச்சதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்யணும், நம்மளுக்கு பிடிச்சது செய்யக்கூடாது.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மைன்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்வேன். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களோட போக்குலேயே வந்து விட்டுருவோம், அப்போ தான் அவங்க லைஃப்லேயும் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய இடத்துல குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குரியதாமா வந்து இருக்கு. ஸோ குழந்தைங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு இந்த காலகட்டத்தில்?
2: ஐயோ இது ரொம்ப முக்கியம் கண்ணு, ஏன்னா பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைங்க கூட நாம் இருந்தால் தான் அந்த ஒழுக்கம் படிமானம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கூட அவங்க காலேஜ் விட்டு வரும்போது வேலை விட்டு ஐயோ அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு குழந்தைங்க பயந்துட்டு வருங்க, ஐயோ அம்மா வீட்டில் இருப்பாங்க நம்ம கரெக்டாக அந்த டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கீப்அப் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் இல்லைன்னா அதுங்க வந்து அம்மா இருக்க மாட்டாங்களே நைட்டு தானே வருவாங்க அப்படின்னு பிள்ளைங்க நிறைய பேர் வெளியே சுத்த போயிடுவாங்க. அதுலேருந்து தான் படிமானம் பிள்ளைங்களுக்கு கெட்ட பழக்கத்தை உண்டாகுது. அந்த மாதிரி வந்து இது பண்ணுவோம், ஐயோ அம்மா வீட்டில் இருப்பாங்க, நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்தால் அம்மா காலேஜுக்கு போனாலும் சரி வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா நான் காலேஜில் இப்படி இப்படி நடந்ததுமா இப்படி இப்படி பண்ணாங்க, முதல்ல வந்தோன்னே என் கூட உட்காந்து இதுதான் இது பண்ணுவானுங்க.
1: கண்டிப்பாக புரியுது, அதாவது இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத டே டு டே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்களா?
2: நடந்தது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவானுங்க. நானே எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் கேட்பேன், பர்சனலாக எங்கள் பெரியவன்ட்டு தான் கேட்பேன், கண்ணு இது பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்பேன், சரிம்மா எது இருந்தாலும் சரி அப்புறம் அதே மாதிரி அவன் எது பண்ணாலும் என்கிட்ட தான் கேட்பான்.
1: கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா, அதாவது ரெகுலராக அவங்ககிட்ட மனம் விட்டு பேசி அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடுது அப்படின்றத நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அலமையில் அம்மா கிட்ட வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பார்த்து 2 வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாத மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.
3: ஏய் யூ யூ யூ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அலமேலம்மா, நீங்கள் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கை அனுபவம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேரண்ட் அவங்க தன்னோட குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்களுமே வந்து கற்றுக்கிறோம். ஸோ நாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அம்மா, இப்போது நிறைய பேரோட வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்க அவங்களோட உறவு முறை எப்படி இருக்குது அப்படின்னா பெருசாக வந்து பேசிக்கவே வந்து மாட்டாங்க, பேசுறதுக்கு நேரமே இல்லாத மாதிரி வந்திருக்கும்ல. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
2: முதல்ல பையன்கிட்ட நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்டா பழகணும். அம்மாவா நம்ம நினைக்க கூடாது, ஃப்ரெண்டா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நாங்க அப்படிதான் இருப்போம்.
1: சூப்பர் சூப்பர். அந்த விஐபி படத்துல வர அம்மா மாதிரியே வந்து பேசுறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேக்க. அதே மாதிரி ஒரு சில டைம்ல பசங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்கல்ல, சோ அவங்களை எப்படி கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
2: அது ஆரம்பத்திலேருந்தே இது பண்ணியிருக்கணும். நம்ம பாசத்தை காமிச்சா அவனுக்கு தானாக வந்துடுவானுங்க.
1: ஓகே ஓகேம்மா. இப்போது நிறைய பேரோட வீட்டில் ஒரு பிரச்சனையாகவே வந்திருக்கும். என்ன அப்படின்னா, பசங்களுக்கு இதுதான் தேவை, அவங்களுக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டில், அதாவது பேரண்ட்ஸே வந்து ஒரு நினச்சிக்கிட்டு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாமா வேணாமா?
2: பிள்ளைங்களுக்கு என்ன தோணுதோ அதாங்கன்னா அவங்களோட இதில் நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க லைஃப் அது, நம்ம படிக்கிறதோ ஜாப் போகிறதோ அது சரிமே பிள்ளைங்களுக்கு கேட்கணும். உனக்கு இந்த இடமும் ஓகேவா, இப்படி பண்ணுறியாக்கணும், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். என்ன அப்படிதான் சொல்லணும், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்ய சொல்ல மாட்டேன், இது பண்ணு அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைங்கள நுழைக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பண்ணும்போது நான் அவனுங்க வந்து நம்ம டேலண்ட் நம்ம இதில் வந்துடுவானுங்க. அம்மா ஓகேம்மா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வருவாங்க. அப்போ வந்து நாம் சொல்லலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி அதே மாதிரி சின்ன வயசில் நீங்கள் வளர்ந்த விதம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். இப்போது உங்களோட குழந்தைங்கள்லாம் வளர்ந்த விதம் அப்படின்றது வேறு மாதிரி வந்திருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசமாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க?
2: வித்தியாசம் அப்போ வந்து நாங்கள் வந்து கீழே குமிஞ்ச தலை நிமிரக்கூடாதுக்குன்னு நாங்கள் வீட்டிலேருந்து வந்தால் அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான் நாங்கள் கேட்கணும். இப்போ நான் எங்கள் அம்மாட்ட இப்படி எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு நான் கேட்டு வளர்ந்தனும், அதே மாதிரி இப்போ என் பையன் எனக்கு பேச்சு கேட்டு வளர்கிறேன். அவ்வளோதான், எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இப்போது என் பையனையும் நான் வளர்த்தனேன். இப்போ அவனும் அப்படி தான் இது பண்ணுறேன்.
1: ஓகே ஓகேம்மா. முன்னாடிலாம் வந்து அந்த கூட்டு குடும்பம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் வந்துருக்கும்ல, இப்போலாம் அது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: இப்போ இல்லைக்கண்ணா, ஆனால் இருந்தால் பரவாயில்ல.
1: எது நல்ல ஓகேன்னு சொல்கிறீங்க?
2: பெரியவங்க கூட இருப்பாங்க, அதனால வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல அந்த பழக்கம் வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கூட்டு குடும்பம் தான் நல்லது.
1: ஓகே ஓகேம்மா. அதே மாதிரி இப்போ இந்த தாத்தா பாட்டி உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு, இல்லை அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு?
2: தாத்தா பாட்டி உறவு மெயின் உறவுக்கண்ணு. இப்போது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வேலை இங்கே இருக்கனால இங்கே சேலத்தில் இருக்கோம். எங்களோட அவங்களோட தாத்தா பாட்டிலாம் ஊரில் இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்பயாச்சும் ஒரு உரம் விசேஷனாக நாங்கள் பார்ப்போம், அவங்க ஏதாவது விசேஷனா வருவாங்க. நாம் போய் அங்கே உட்காந்துருக்க முடியாது, நம்ம வேலையெல்லாம் இங்கே, அவங்களும் இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாதுங்க.
1: ஓகே ஓகேம்மா. நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்கணும், எப்படி எப்படிலாம் வந்து ஃபேமிலி அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரே உணவை தினமும் உட்கொள்ளாமல் இட்லி, சப்பாத்தி, களி, சோள சோறு, திணை சோறு போன்ற சிறுதானிய உணவுகளை மாற்று உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிவிகித உணவே உடல் ஆற்றலுக்கு வழிவகுக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த அலமையில் அம்மா இருக்காங்களா, அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க, கேட்க அவ்வளோ சூப்பராகவும் வந்து இருந்தது. ஸோ நம்ம சேலத்தின் முகங்களோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அலமையில் அம்மா கிட்ட அப்படியே வந்து பேசலாம். அம்மா, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு போறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு?
2: கொண்டு போகணும் கண்ணு, கண்டிப்பா கொண்டு போகணும், அது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுனாலயும்.
2: ஆமா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இது ஜென்ரேஷன் எப்படி கொண்டு போகணும், நம்ம அந்த தாத்தா பாட்டி அந்தோட வரகதை எப்படி அப்படிங்கறது என் பசங்களுக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன், அவனுங்களும் ஃபாலோ பண்றாங்க.
1: ஓகே ஓகேம்மா. அதே மாதிரி முன்னாடி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து எங்களோட பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுப்பேன், படின்னு கூட வந்து சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ரீடமா வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் ஃப்ரீடம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா, இதுக்காக இந்த மாதிரி பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி?
2: அப்படின்னு கேட்டதில் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், என்ன இவ்வளோ இது விடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. என்னோட வளர்ப்பு தப்பாது, எங்கள் வீட்டுக்காரெலாம் என்ன விட்டுருவார், அவளோட வளர்ப்பு தப்பாகாது, அவள் ஏன்னா என் கண்டிஷன் மட்டும்தான் எங்கள் வீட்டில், அவரெல்லாம் இது பண்ண மாட்டார் எதுவும். ஆனால் என் பிள்ளைங்களாம் வந்து யாரும் எதுவும் ஒன்றும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ண மாட்டானுங்க. யாரும் அவங்க அப்பா கூட ஏதாவது பேசினா கூட டேன்னு சொன்னால் கூட எனக்கு கோவம் வந்துடும், என்ன பையன் டேங்கிற வார்த்தை யூஸ் பண்ண அப்படின்னு சண்டை போயிடுவேன். என் பசங்களை வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டு பசங்களும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு கோவம் வந்துடும்.
1: கண்டிப்பாக வெளியே 1000 பேர் வந்து சொல்லியிருந்தாலும் நமக்கு எப்படின்னு தெரியும் இல்லை. ஸோ அதனால் உங்களோட அந்த விஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளோ தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், இப்போ வந்து என்ன தான் ஆண்கள் வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக காசு எல்லாம் சேர்த்துட்டு வந்துறாங்க அப்படின்னாலும், அந்த பெண் அப்படின்றவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்க. ஸோ அந்த குடும்பம் வந்து செதறாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்?
2: நம்ம அமௌண்ட் வந்து நம்ம சேலரி இது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கரெக்டாக சேவ் பண்ணி வைக்கணும், ஒரு சீட்டோ ஏதாச்சும் போட்டு சேவ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஆடம்பரம் வாழ்க்கைக்கு உள்ளார போகக்கூடாது. நம்ம சிம்பிளான லைஃப் ஓட்டிகிட்டே இருக்கணும், நம்ம என்னதான் இருந்தாலும் சிம்பிளாக லைஃப் ஓட்டிட்டு அந்த பணத்தை சேவ் பண்ணால் நம்ம இதாக ஆகலாம். சேவிங் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஒருத்தர் பாருங்களேன் வந்தோடனே அந்த உடனே அந்த அமௌண்ட்டை கரைச்சிருவாங்க. இப்போ வந்து வருதுன்னா ஒரு சுமாராக ஒரு 10,000 மாசானம் வருதுன்னா அதில் வந்து 5,000 எப்படியோ சிம்பிளாக செலவு பண்ணிட்டு ஒரு 5,000 சேவ் பண்ணும், சீட்டு போடணும், அந்த மாதிரி பண்ணாதான் இது பண்ணும். அந்த 10,000 நம்ம துடைக்க கூடாது.
1: கண்டிப்பா புரியுது புரியுது. ஒரு குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ அது என்னைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்கும். ஸோ குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சேவிங்ஸ் அப்படின்றது ஒரு அமௌண்ட் நம்ம கையில இருக்கணுங்க. அம்மா, இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவத்திலேருந்து நிறைய விஷயங்களா வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைனலா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நான் பிள்ளைங்கிட்ட முதல்ல வந்து நல்ல பாசமா இருக்கணும், முதல்ல உட்காந்து பிள்ளைங்கிட்ட நம்ம பேசணும், என்னென்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட மனசில் என்ன இருக்குறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் எங்கள் பசங்களெல்லாம் உட்கார வச்சு நான் பேசுவேன், எனக்கு என் ஃபேஸ் நல்லா இருந்தாலும் அவனுங்க உட்கார வச்சு ஏம்மா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். என் பெரியப்பேன் என் ஃபேஸ் வச்சு என் பெரியப்பையன் கண்டுபிடிப்பான், என்ன அம்மா ஏதோ நம்ம டென்ஷனாக இருக்கான். அதெல்லாம் பிள்ளைங்கிட்ட ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் கண்ணு. அப்படி இருந்தால் தான் ஜாலியாக இருந்தால் தான் பிள்ளைங்க நம்மள்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம திட்டிட்டு பிடிச்சிட்டே இருந்தால் பிள்ளைங்க நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க.
1: ஓகே ஓகேம்மா, இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்களோட அனுபவத்திலிருந்து சொல்லிக்கிட்டீங்க, அதெல்லாம் வந்து கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்களுமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுமா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அனுபவத்தை சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணதுக்கு.
2: நன்றி கே.
1: நன்றி நன்றிம்மா. இவ்வளோ நேரம் சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த நம்ம அலமையில் அம்மா இருக்காங்களா, அவங்களோட அனுபவத்தை நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களையும் வந்து மீட் பண்ணுறோம். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்க கூட ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்காக என்ன தலைப்பு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நீர்ப்பாசன வசதியா இல்ல தரமான விதைகளா அப்படின்ற இந்த ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்மளோட அந்த உரையாடல் இருக்க போகுது. ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாறி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து தரமான விதைகளா இல்ல நீர்ப்பாசன வசதியா அப்படின்றதுக்கான போட்டி கிடையாது. இது ரெண்டுமே விவசாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, நவீன தொழில்நுட்பம் மூலியமா இந்த நீர்ப்பாசன வசதிகள் அதிகமா நமக்கு வந்து இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அது மூலியமா நம்மளால விளைச்சலை அதிகமா கொடுக்க முடியுது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த தரமான விதைகள் மூலியமாவும் நமக்கு ஆர்கானிக்கான ப்ராடக்ட் அப்படின்றது அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒன்று இல்லைனா இன்னொன்று அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக நம்மளோட அந்த வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கண்கூட பார்த்துருப்போம். ஸோ அதே போல தான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட பங்கு அதிகமாக வர வர நிறைய டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் வருது. இருந்தாலும் அந்த தரம் அப்படிங்கிறது குறையக்கூடாது. அப்படி தரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஒரு முழுமையான தரமான விளைச்சலை கொடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இளைஞர்களோட பங்கு இதில் வரும்போது பல டெக்னாலஜிஸ் மூலிமா நம்மளோட வேலையை எளிமையாக மாற்றக்கூடிய நிறைய ஐடியாகள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நிறைய லாபமுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த லாபத்தை பார்க்கும்போது நம்மளோட தரத்தை கண்டிப்பாக குறைக்கவே கூடாது. அதில் ஒரு முக்கியமான பங்கு விதைகளுக்கு இருக்குது. ஸோ தரமான விதைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும் அண்ட் இந்த நீர்ப்பாசன வசதிகள் எந்த அளவுக்கு விவசாயத்தில் முக்கியம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் விவசாயத்தில் புதுசு புதுசாக முயற்சிகளை கொண்டு வர விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஸோ இளைஞர்கள் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு விவசாய தொழிலில் கிடைக்கும். ஸோ பல விஷயங்களை அவங்க பாரம்பரிய முறையில் கற்றுக்குவாங்க, அதை செய்ய தொடங்குவாங்க. நம்மளோட கலாச்சாரத்தையும் மாறாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேர்ல போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவிச்ச உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப இந்தியாவில், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள்.

0: ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம் மாதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நானும்
5: சூப்பரா அருமையா
6: இருக்கேன்னா. விவசாய வளர்ச்சிக்கு அடிப்படுத்தவே நீர்ப்பாசன ஆதாரங்களா அல்ல தரமுள்ள
5: விதைகளா?
6: அதான கேக்குறீங்க?
5: அதேதான்.
6: அதாவது விவசாய வளர்ச்சிக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படை ஆதாரங்களும் வேணுங்க. எல்லா தயார் நிலையில் இருக்கிறது, உழைக்கிறது, வேலைக்கு ஆள் வைக்க எல்லா அடிப்படை ஆதாரங்களும் வேணும். இது விதை முக்கியமான தரமான விதை, தரமான விதை இருந்தால் நல்ல செடி முளைக்கும் இல்லைங்களா?
5: கண்டிப்பாண்ணா.
6: அதாவது எது சொத்தியா இருந்தா அப்புறம் அது வர்றதும் செடி அது மாதிரி தான். அது எந்த பயிரா இருந்தாலும் தரமான விதைகள் நீர்ப்பாசன விவசாய நீர்ப்பாசன ஆதாரங்கள் தானே, அதுவும் ஆட்டு பாசன ஆதாரம்னா அது தண்ணி வர்ற மாதிரி அது பண்ணி ஏற்படுங்க. கிணறு போன ஆழ்துளை துளை கிணறு இருக்குதுங்களா இல்லையா, அதையும் போட்டு அதையும் பயன்படுத்திக்கலாம். சொட்டு நீர்ப்பாசனம் பயன்படுத்துறாங்க இல்லையா, தண்ணி நிறைய செலவாகுது, அதனால ரெண்டுமே காரணம் அப்படின்னு சொல்றேங்க. சரி,
5: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணிருந்தாரு. கால் பண்ணி ரெண்டுமே, அதாவது நீர்ப்பாசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தரமான விதைகள் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இது ரெண்டுமே முக்கியம்தான் இல்லையா? எப்படி இப்ப நமக்கு பாக்குறதுக்கு 2 கண்கள் இருக்கோ அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனமும் ரொம்ப முக்கியம், அதோட இந்த தரமான விதைகளுமே ரொம்ப முக்கியம். ஸோ தரமான விதைகளோட நீர்ப்பாசனமும் செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால மகசூல் அதிகமா எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா அப்படியே பேசலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: 107.8 அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, விவசாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நீர்ப்பாசனமா இல்ல தரமான விதைகளா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி பாத்தீங்க?
1: நானுமே ரொம்ப அருமையா இருக்கேன்னா.
2: என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நான் தேவை அப்படின்னு சொல்லுவேன்பா. நான் தரமான விதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்பா. அது கிடைச்சாதான் அடுத்து நம்ம நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக வரும். உதாரணத்துக்கு என்கிட்ட தரமான விதைகள் இல்லை அப்படின்னா நீர்ப்பாசன வசதி இருந்து எனக்கு என்ன யூஸ் இல்லையா? எப்படி ரெண்டு கண்ணும் நமக்கு முக்கியமோ அதே போலதான் தரமான விதைகள் அப்படிங்கறது முக்கியம், நீர்ப்பாசன வசதி அப்படிங்கறது முக்கியம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீர்ப்பாசன வசதிகளுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தரமான விதைகள் உற்பத்தி செய்ய முடியாது. உற்பத்தி செய்ய முடியாததுனால அந்த தன்னிகரற்ற ஒரு நிலை அப்படிங்கறது விவசாயிகள் அடைய முடியாது. அந்த ஒரு தரமற்ற அந்த விதைகள் நிறைய இடங்கள்ல கிடைச்சது, அதை விளைவிச்சாங்க அப்படின்னா விளைவிக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ப்ராப்பரா தரமான விதையும் தேவை, அதே மாதிரி நீர்ப்பாசன வசதிகளும் தேவை. அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல இருக்குப்பா. ஆனா நவீன நீர்ப்பாசன வசதிகள், அதாவது தொட்டு தொட்டாக வரக்கூடிய அந்த நீர்ப்பாசன வசதிகள்லாம் அதை ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல கரெக்டா பண்ணி வச்சாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கும் நல்லது, விவசாயிகளுடைய மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நான் நன்றி நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: அருமையான கலைக்கும் வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி. ஓகே, காட்பாடியிலேருந்து சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி அவருமே இந்த மாதிரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸோ இந்த நவீன நீர்ப்பாசன வசதி மற்றும் தரமான விதைகள் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதுலேயும் தரமான விதைகள் கிடைச்சாதான் நம்மளால் ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே முக்கியம்தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: 3KG, LKG, UKG, கிரேட் 1, 2, 3 and 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: 3KG டோபிள் மேஜிக் போட்டியும், LKG ஆக்டிட் அவுட் போட்டியும், UKG ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும் மற்றும் கிரேட் 4 இமேஜ்
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல் சேலம்.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ
4: நண்பா. என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
7: ரமேஷே, பார்த்து 2 வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு
8: வந்த? உனக்கு இல்லாதான் மச்சான், என்ன வேணும் கேளு.
7: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
8: இல்லையே.
7: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
8: அதெல்லாம் இல்லையே.
7: ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா?
8: இல்லையே.
7: அப்ப என்னதான் வாங்கிட்டு
8: வந்த? ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு
9: வந்தேன்.
1: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
10: அப்போ ரெடியா இருங்க.
1: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
10: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
1: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
10: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
10: முன்பதிவிற்கு 9 9 6 2 7 2 7 8 0 4

0: ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: என்ன தலைப்பின் கீழ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, விவசாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நீர்ப்பாசன வசதியா இல்ல தரமான விதைகளா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த தலைப்பின் கீழ அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் குறுநகரத்துக்கிட்டிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: கஸ்தூரியனா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானுமே சூப்பரா இருக்கேன், அருமையா இருக்கேன்.
3: ரொம்ப நல்லதுங்க, சந்தோஷம். அதாவதுங்க, விவசாயத்துக்கு வந்து நீர்ப்பாசன வசதி முக்கியம் தானுங்க. இருந்தாலும் நீர்ப்பாசன வசதி இருந்தாலும் வந்து விதை நல்ல முறையில நல்ல விதைகளா இருந்தாத்தான் வந்து அந்த விவசாயத்தை பெருக்க முடியுங்க. எவ்வளவுதான் நீர் பாய்ச்சினாலும் விதை மோசமா இருந்தது அப்படின்னா முளைக்காது. அது முளைச்சு வந்தாலும் நல்ல விதையை மீண்டும் கொடுக்காதுங்க. ஆகையினால நீர்ப்பாசன வசதியை காட்டிலும் நல்ல விதைகளை தயார் பண்ணி விதைக்கிறதாருங்க ரொம்ப மேலானது. குறைஞ்ச நீர்ல வந்து நல்ல விதைகளை வச்சோம்னா குறைஞ்ச நேரம் இருந்தால் அது நம்மளுக்கு பலன் கொடுக்குங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, நன்றி. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
3: நன்றிமா.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி என்னதான் நம்ம நீர்ப்பாசன வசதியெல்லாம் நல்லா சீராக செழிப்பாக செஞ்சு வச்சுருந்தாலும் தரமான விதைகள் தான் முக்கியமான அடித்தளமாக இருக்குது. அந்த ஒரு அடித்தளத்தை நம்ம தரமாக போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் வந்து இருமடங்காக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட இணைஞ்சிருங்க. இப்ப அருமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
4: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃப் என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்போம், உடல் ஊக்கத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: விவசாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நீர்ப்பாசன வசதியா இல்ல தரமான விதைகளா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம கூட நிறைவு நேரா ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன். மேட்டூர் வட்டம் ஐம்பதூர் கலைச்செல்வி, நம் சோனா வானொலிக்கு இனிமையான வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி அக்கா. அக்கா நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு தலைப்புல உங்களோட கருத்து என்ன?
6: நீர்ப்பாசன வசதி தாங்க தேவைன்னு சொல்ல வரேங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் தரமான விதை போட்டாலும் நீர் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? தண்ணீர் இருந்தாதான் அந்த விதை வந்து மண்ணில இருந்து முளைச்சி வர்றதுக்கே தண்ணீர் தேவைப்படுது இல்லையா?
5: கண்டிப்பாக.
6: அது இப்ப அடிக்கிற வெயில்ல கண்டிப்பா தண்ணீர் தேவை. நம்மளே இப்ப கொஞ்ச நேரம் தண்ணீர் குடிக்கலன்னா எப்படி ஆயிடுறோம்? அதனால என்னதான் நீங்க தரமான விலையை நீங்க போட்டாலும் பூமியில அது நீர் இல்லைன்னா ஒண்ணும் முளைச்சி வராது, செடியாகவும் வராது. செடி வளர்ந்த பின்னாடியும் தண்ணீர் தேவைப்படுது.
5: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
6: இப்ப எப்படின்னா ஒரு குழந்தைக்கு தாயினுடைய பராமரிப்பு எப்படி தேவைப்படுதோ அது போலதான் விதைக்கும். அது நீர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நீர்ப்பாசனம் தான் ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாத உலகன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீர் வந்து எல்லாத்துக்குமே, உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தேவை. இயற்கைக்கும் தேவை, நமக்கும் தேவை, எல்லாமே விவசாயத்துக்கு கண்டிப்பா நீர் தான் தேவை. முதல் முக்கியம் நீர் தான்.
5: கண்டிப்பாக்கா.
6: அதனால கண்டிப்பா நீர் மேலாண்மை தான் ரொம்ப முக்கியம்.
5: ஓகே ஓகேக்கா.
6: நம்ம வந்து விதை நீங்க எவ்வளவுதான் தரமான விதையா போட்டாலும் எப்படி, நீங்க தண்ணி இல்லைன்னா எப்படி உணவு? நல்ல தரமான அரிசி உங்ககிட்ட இருக்கு, ஆனா தண்ணீர் இல்லைன்னா நீங்க எப்படி அதை உணவா செய்ய முடியும், வேக வைக்க முடியும்?
5: கண்டிப்பா அது ஒரு அடிப்படை தேவையாவே இருக்கு.
6: கண்டிப்பா. அது அரிசி, நல்ல தரமான அரிசி வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா தண்ணீர் இல்லைன்னா அதை வேக வச்சு சமைச்சு நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அது போலதான் விவசாயத்துக்கும்.
5: ஓகே ஓகேக்கா, நன்றிக்கா. உங்களோட
6: சமயத்துல நல்ல ஒரு தலைச்சு கொடுத்துருக்கீங்க. விவசாயிகள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பாராட்டும் வாழ்த்துக்களும் ஸ்ரீகரனே. நிகழ்ச்சி அருமையா பண்றீங்க, வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றிக்கா.
6: நன்றிங்க நன்றிங்க ஸ்ரீகரனே.
5: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட கலைச்செல்வி அக்கா நிறைவு நேரா கால் பண்ணி அவங்களோட அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இதுவுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா? என்னதான் தரமான விதைகளை நம்ம மண்ணில் இட்டு அது வந்து செடியா வளர்ந்து அது நின்னாலும் அதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. நம்ம இப்ப மனித உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உணவு பழங்கள் காய்கறிகள்னு ஏராளமான இதை வந்து சாப்பிட்றோம். ஆனா இந்த மரங்கள் செடிகள் மற்றும் தானியங்கள் இது எல்லாத்துக்கும் உணவா வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி சூரிய ஒளி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஒரு கருத்தா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இப்போ இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான தலைப்போட எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீ அருணி. நன்றி. டாடா பாபாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க ஆரோக்கியமான நம்ம நிகழ்ச்சியில், என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில். இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஆரோக்கியமான அந்த குறிப்புகளை, ஆரோக்கியமான விஷயங்களை, உணவு முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சி கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் தினமும் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்மளுடைய என்றும் நலமுட நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. இன்றைக்கி முதல் விஷயம் ஒரு ஆரோக்கியமான டிப்ஸ் தான், ஆனால் ஸ்கின் ஆரோக்கியம், அதாவது ஸ்கின் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்கின்னை பொலிவாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சின்ன குழந்தையிலிருந்து வயதான பாட்டி வரைக்கும், வயதான தாத்தா வரைக்கும், எல்லாருமே அவங்களுடைய முகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகள் கூட, சின்ன குழந்தைகள் கூட பார்த்திங்க அப்படின்னா அது பவுடர்லாம் வந்து அடிச்சுட்டு கண்ணாடியெலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். குறிப்பாக அது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும், ஆனால் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சங்குப்பூ அதுக்கப்புறம் ஓட்ஸ், இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து ஒரு பேக் மாதிரி வந்து போடலாம். முதல்ல வந்து முகத்தை வந்து மைல்டாக வந்து ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஒரு 10 நிமிஷங்கள் வரைக்கும் வந்து அந்த சங்குப்பூ அதுக்கப்புறம் ஓட்ஸ் இந்த மிக்ஸ் பண்ண அந்த ஒரு கலவையை கையில் வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் முகத்தில் ஒரு மென்மையாக நம்ம வந்து தடவணும். அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது நார்மலாக வாஷ் பண்ணிடக்கூடாது, மசாஜ் பண்ணணும். ஸோ மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எசன்ஸ்லாம் வந்து அந்த நம்மளுடைய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலிமா உள்ளார போகும். சங்குப்பூவில் இருக்கிற சத்தும் அதுக்கப்புறம் ஓட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சத்தும் வந்து உள்ளார போகும். அது நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவை வந்து ஃபேஸில் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டிருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில் வேளாளர் குலத்தில் அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபில் 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் இந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்தில் நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை
0: காலை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
5: எக்குரு நிகழ்ச்சி
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம கூட புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதம் மார்பக புற்றுநோய் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதம், அக்டோபர் மாதத்துல இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஏற்படுத்திட்டே இருக்கிறோம் சார். இந்த மார்பக புற்றுநோய் ஒருத்தருக்கு ஜெனட்டிக்ஸ் காரணமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். அதாவது சார், அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்காங்க சார்.
2: உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சலினா ஜோலி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சோ ஆக்ட்ரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஆர்சி ஒன் மியூட்டேஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்க வந்து பின்னாடி புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரோஆக்டிவா அவங்களாவே எச்சரிக்கையா என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மார்பகத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஓவரின்னு சொல்லக்கூடிய சினைப்பையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதனால என்னன்னா அவங்களுக்கு பின்னாடி புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. சோ சர்ஜரி மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டேப்லெட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ வேற சேஞ்ச் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் இந்த மாதிரி மியூட்டேஷன் இருந்தா கூட நம்ம புற்றுநோய் வராம பார்த்துக்க முடியும்.
1: கண்டிப்பா சார். சார், ஆஞ்சலினா ஜோலி பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த புற்றுநோய் இருந்தது. ஸோ அதே இது வரும் அப்படின்றதுனால அவங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்களாங்க சார்.
2: ஆமாம், அதாவது என்னென்னா அவங்க அம்மாவுக்கு இருந்ததுனால அவங்க வந்து பிஆர்சி ஒன் மியூட்டேஷன் செக் பண்ணாங்க. மியூட்டேஷன் செக் பண்ணதில்
1: ஃபியூச்சரில் வர மாதிரி இருக்குது.
2: ஆமாம், அதாவது ஒரு யங் உமனுக்கு வருது அல்லது ஒரு ஃபேமிலியில் ரெண்டு மூணு உமன்ஸ்க்கு இருக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து பிஆர்சி ஒன் மியூட்டேஷன் செக் பண்ண சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து பிஆர்சி ஒன் அதாவது பிரஸ்ட் கேன்சர் ஆன்டிஜென்ற மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா 85% சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் பிரஸ்ட் கேன்சர் அவங்க லைஃப் டைமில், ஸோ ஃபியூச்சரில். ஸோ அதனால் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரிஸ்க் வந்து 5% குறைஞ்சிரும். 80% இருக்கிறது வந்து 5% குறைஞ்சிரும்.
1: கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த பிரஸ்ட் கேன்சர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வரத்துக்கு முன்னாடியே, அந்த கட்டி பெருசாகிறதுக்கு முன்னாடியே, கட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை ஸ்கேன் பண்ணியோ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது கட்டாயமாக இருக்காங்க சார்.
2: அறுவை சிகிச்சை அப்படின்றது கட்டாயம். அதாவது நம்ம ஒரு புற்றுநோய் கட்டி மார்பகத்தில் ஒரு புற்றுநோய் கட்டி அப்படின்றப்போ நம்ம அந்த புற்றுநோய் கட்டியை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படும்.
1: இல்லை எவ்வளோ சிறியதான கட்டியாக இருந்தாலும் அந்த ஃபுல்லாக அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணுமாங்க சார்.
2: ஆமாம், அதாவது நீங்கள் வந்து இப்போது ரொம்ப சிறிய கட்டி அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சையில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அறுவை சிகிச்சை, கீமோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருத்துவ சிகிச்சை, அப்புறம் ரேடியோ தெரப்பி, இம்யூனோ தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, இந்த மாதிரி இருக்குது. சின்ன கட்டியாக இருக்கப்போ அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கிறப்போ மீதி சிகிச்சை முறைகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ரொம்ப சின்ன கட்டி அப்படின்னா கீமோ தெரப்பி அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ரேடியோ தெரப்பி அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் இம்யூனோ தெரப்பி, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் அறுவை சிகிச்சைன்றது முக்கியமான ஒரு பகுதி.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க சார். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: நம்ம ஊர்ல உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நான்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில இந்த நேரத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அப்படி வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநல பாதிப்பை பற்றி சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குழந்தை பிறக்குது, ஒருத்தருக்கு வளர்த்துறாங்க, குழந்தை வேலைக்கு போகிறாங்க, நல்லா படிக்க வச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு தனி கொடுத்தனம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுடைய மகன் மகள் தனி கொடுத்தனம் போகலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே தங்கியிருக்கலாம். ஸோ அப்போ பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அந்த மனநிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமில் ஒருவேளை அவங்க தனியாக இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை வந்து வரலாம். வீட்டை விட்டு போகிறதுனால ஏற்பட்டக்கூடிய அந்த உணர்வு ரீதியான மாற்றம் ஒரு மனநல கோளாறு இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. பல பெற்றோர்கள் அவங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் மேலேயும் சமூக தொடர்புகள் மேலேயும் என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அது மேலே கவனம் செலுத்துவாங்க. ஆனால் சிலருக்கு வந்து இந்த மாற்றம் வந்து ஒரு மனரீதியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அவங்க இப்போ இது வரைக்குமே வந்து தன்னுடைய மகனோடையும் மகளோடையும் வாழ்ந்தவங்க, பேரம்பேத்திங்கள் கூட வாழ்ந்திருப்பாங்க. திடீர்னு வந்து வேலை விஷயமாகவோ இல்லை தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்ற ஒரு ரீசனாலேயோ வந்து போயிடுவாங்க. இப்போ அது வரைக்குமே வந்து ஒரு 5 பேர் வாழ்ந்த வீட்டில் அதற்கப்புறம் ஒரு 2 பேர் தான் வாழ முடியும், இல்லை கணவர் மனைவி யாராவது ஒருத்தர் வந்து இல்லை இன்னும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை வயதானவர்களுக்கு, ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நண்பர்கள் கூட சகஜமாக பேசி பழகிறது, அடிக்கடி நண்பர்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, இல்லை மகன் மகள் அவங்க கூட வந்து வீடியோ கால்லாம் பேசிட்டு ஒரு சகஜமாக எப்பயும் போல் இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து வரதை அவங்க தவிர்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாததா மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.
3: ஏய் யூ யூ யூ

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
2: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
3: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
4: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
5: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
7: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா, இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இல்லைங்களா ஐயா, அது எப்படி எந்த ரீசன்னால் வருதுங்க ஐயா? ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும், இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அது இந்த விஷயங்கள் ஐயா?
8: உருண்டை புழு பல்வேறு வகையான சரும நோய்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. தேமல், படை, சொறி, சிரங்கு போன்ற சிறு சிறு கொப்புளங்களை ஏற்படுத்தி பல நிலைகளிலே சருமத்திற்கு கேடு விளைவித்து, இதுதான் காரணம் என்று தெரியாமல் வரக்கூடிய சரும ரோகங்கள் அத்தனையுமே அலர்ஜி என்று நம்மால் அறியப்பட்டு அதற்கான மருத்துவத்தை நாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நமது முன்னோர்கள் அலர்ஜி என்று ஒரு நோய் இருப்பதாக எந்த நூலிலும் குறிப்பிட இல்லை. நமக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு பெயர் தான் அலர்ஜி. ஒரு நோய் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் சரும நோய்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணியாக இந்த உருண்டை புழு நிச்சயமாக இருக்கும். இது தோன்றுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், உடல் வெப்பத்தின் காரணமாகவும், உணவிலே நார்ச்சத்து இல்லாததின் காரணமாகவும், போதிய நீர் பருகாததின் காரணமாகவும், பெருங்குடல் பகுதியிலே ஒரு அசைவு போதிய அளவிற்கு இல்லை என்பதனாலும், மலக்குடல் பகுதியிலே மலம் தங்கி கழிவுகள் தேக்கம் ஏற்பட்டு அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தான் இது போன்ற ஒட்டுண்ணிகள். சாதாரணமாக மழை காலத்திலே மழை பொழிந்தவுடன் மண்ணிலிருந்து மண் புழு உருவாகிறது, ஒரு பூரான் உருவாகிறது, தேள் உருவாகிறது. எத்தனையோ நுண் உயிரிகள் மழை பொழிந்தவுடன் உருவாகும் இந்த மண்ணிலே. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. இந்த நிலம் எப்படி பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனதோ, இந்த உடலும் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. நம் குடலிலே இருக்கக்கூடிய கழிவுகளினுடைய தேக்கத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒட்டுண்ணிகள் தான் இந்த உருண்டை புழு, தட்டை புழு, நாடா புழு, கொக்கிப்புழு, அமீமியா, பாக்டீரியா, வைரஸ் போன்றவைகள் எல்லாம். முதலிலே நம்முடைய குடல் சுகாதாரமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனால் வருது, என்ன ரீசன், ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம், வந்ததுக்கப்புறம் அதை எப்படி வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: காய்கறி தினமும் சாப்பிடு, உடல் நலத்தை காத்திடு, ஆரோக்கியம் வளர்த்திடு, நோய்களை விரட்டிடு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி இந்த நேரத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர். ஸோ அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால காய்ச்சல் சளி அதுவும் குறிப்பாக காய்ச்சல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இம்யூனிட்டி பவர் இருந்தது அப்படின்னா காய்ச்சல் வராது. ஸோ அதை பற்றி தான் இந்த மாதம் முழுவதுமே இந்த டைமில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்குறோம். அப்படி இம்யூனிட்டி அதிகமாக ஆகிறதுக்கு சில பழங்கள் நம்ம வந்து சாப்பிடணும். ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, இதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக வந்து இருக்குது. ஸோ வைட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள்னு சொல்லுவாங்க, சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, இது எல்லாத்தையுமே. அதுவும் குறிப்பாக வந்து எனக்கு காய்ச்சல் வந்தப்போ நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம், சாத்துக்குடி ஜூஸ். ஸோ அது வந்து அந்த காய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம், காய்ச்சல்லாம் வந்து நம்ம ஊசிலாம் போட்டு உடம்பு ரெடியானதுக்கப்புறம், அந்த காய்ச்சல்லாம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டயர்ட்னஸ், ஒரு உடம்பு வலி இருக்கும். அதாவது நல்லா பசிக்கும், ஆனால் ஒரு ரெண்டு வாய்க்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாத்துக்குடி ஜூஸ் ஒரு இரண்டு முறை ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்கலாம். சர்க்கரைலாம் போட தேவையில்ல, அப்படியே வந்து பழத்தை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து அவங்க ஜூஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடி எனர்ஜி கிடைக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அந்த சாத்துக்குடியில் இருக்கிற சத்துக்கள்னால். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் நம்ம ஜென்ரலாகவும் எடுத்துக்கலாம். காய்ச்சல் இருக்கிற டைப் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவும் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை இலை காய்கறிகள், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின், அதுக்கப்புறம் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். ஸோ அது எப்பயுமே நம்மளுடைய உணவுகளில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மஞ்சள் கட்டாயமாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து நம்மளுடைய உணவுகளில் வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து அந்த ரெண்டையும் நம்ம உணவுகளை ஆட் பண்ணிகிட்டே வரலாம். குறிப்பாக மஞ்சள் பால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாலில் லைட்டாக மஞ்சத்தூள், அது கூட டேஸ்ட்டுக்காக மிளகுத்தூள் ஆட் பண்ணி குடிச்சிட்டே வரலாம் தினமும் இரவு நேரங்களில். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டுருங்க. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.
3: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரன் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு திவாக்கரன் உடன் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க வீடியோ எடிட்டிங் ஏதாவது பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஏஐ வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வீடியோ எடிட்டிங் அப்படின்னாலே நமக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் வேணும், இந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு தான் நம்மளால எடிட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கு நிறைய ஹார்ட்வேர்ஸ் வேணும், ஒரு பெரிய செலவு பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை, நீங்கள் ஏஐ வெப்சைட் வச்சு ஈஸியாக உங்களால் வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும், வெப்சைட்லேயும் உங்களால் வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டோட பெயர் capwing.com capwing.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமான சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னாலே அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டில் வீடியோ எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், சிம்பிளான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அந்த விஷயங்களும் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி இதில் உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்னால் நீங்கள் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க, அந்த இதில் இருக்கக்கூடிய மாதிரி டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குமே கீழே நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்லேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களால் ஆடியோ எடிட் பண்ணிக்க முடியும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், இல்லை டெக்ஸ்ட் மூலயமா உங்களால் ஒரு ஸ்பீச் ஆடியோவை ரெடி பண்ணிக்க முடியும், வீடியோ டப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி உங்கள் வீடியோக்கு சப்டைட்டில் கொடுக்கறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஏஐ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களும் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ண முடியும். நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஏஐ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கேப்விங் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது? அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இப்போ துவாகர் என்னுடன் அடுத்து என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு 3000 இல்ல 2500 ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்சை ட்ரை பண்ணலாம். கோப் ஹண்டர் அப்படிங்கறது தான் அந்த வாட்சோட பெயர். கோபோல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய வாட்ச் தான் அது. இந்த வாட்ச்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட டிசைன், இந்த வாட்ச் என்ன இல்லை கோபோல்ட்ல இருக்க நிறைய வாட்சோட டிசைனா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க, டிசைன் தான் அவங்களோட ஹைலைட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாட்ச்லயும் ஒரு சூப்பரான செமையான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட முகப்பு அதாவது டெய்ல் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இந்த ஒரு வாட்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வாரி வழங்கியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய குயிக் ஆக்சஸ் டார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த வாட்சுக்கு சைட்ல ஒரு சின்னதா ஒரு எல்இடி லைட் இருக்கு, அந்த லைட் மூலமா உங்களுக்கு டார்ச் லைட் மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுத்துருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஃபங்க்ஷனல் கிரவுன் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்ச்ல இருக்குள்ள சைட்ல அந்த டெயில், அந்த டெயில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சூப்பரான விஷயமும் இதுல இருக்கு. இதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை ரொட்டேட் பண்றது மூலமா உங்களால நிறைய விஷயத்தை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டாலிக் ஃப்ரேம்ல கொடுத்துருக்காங்க, ஒரு ரக்கடான டிசைன்ல இருக்கு. இந்த வாட்ச் IP67 ரேட்டடா இருக்கிறதுனால வாட்டர் ரன்ஸ் வித் ரெசிஸ்டன்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாட்ச்ல ஒரே கிளிக்ல உங்களால அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாட்ச்ல 120 மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்ட்ரா HD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அந்த முகப்பு 1.9 ஒரு பெரிய ஸ்கிரீனாகவே கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து 2 கலர் இருக்கு, பிளாக் அண்ட் கிரீன் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரி, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்கன்னா 7 வரைக்கும் உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சரும் இந்த ஒரு வாட்ச்ல இருக்கு. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு இந்த வாட்ச்ல ஹெல்த் டிராக்கரும் வந்துடும். நீங்க அந்த ஹெல்த் டிராக்கரை யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாட்ச்ல இருக்கு. இந்த வாட்சோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோப் ஹண்டர், COUPHUNTER அப்படிங்கிறது அந்த வாட்சோட பெயர். கோபோல்ட் கம்பெனில இருந்து வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன் உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: பிரியா, நம்ம ஊர்ல உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிகிட்டு வந்து நிறையா தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனைத் தொடர்ந்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேர் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஃபோனில் பண்ணிகிட்டு இருக்க தப்பை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சுட்டி காட்ட போகிறேன். நாம் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரும்பாலான மக்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் ஆப்புன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஆத்தன்டிகேட்டடான ஆப் ஸ்டோர்லேருந்து பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வெப்சைட்டில் இருந்தோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அதை பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆப்புக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அதை நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பீங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலே இத்தனை ஆப்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறதும் ஒன்று வந்து நம்ம ஃபோனில் அடிக்கடிக்கு பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் இதை பண்ணுறதுனால எனக்கு நிறைய டேட்டா லாஸ் ஆகுது, அதாவது இன்டர்நெட் சீக்கிரமாக காலி ஆகிடுது அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறதில்லை. அதை பண்ணாமல் இருக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள் வரக்கூடும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறது, மொபைல் ஃபோன் ஹீட் ஆகிறது, ஃபோன் லேக் ஆகிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சில டைம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கப்புறம் வரது. அது எவ்வளோ நாளுக்கு சகஜம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாள் அதிகபட்சமாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 1 வாரம் வரைக்கும் அந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். அதுக்கப்புறமும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குன்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தான் அடுத்த ஃபோனுக்கான ஒரு அப்டேட்டும், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையோடைய தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு ஃபோனுக்கே நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஃபோனில் பேட்டரி பர்சன்டேஜ் 80% வரைக்கும் இருக்கா? அட்லீஸ்ட் 60%-80% வரைக்கும் இருக்கணும். உங்கள் ஃபோனில் ஸ்பேஸ், அதாவது உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் குறைஞ்சது 10-15 GB வரைக்கும் மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் டவுன்லோட் பண்ணுறப்ப இடம் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபைல்ஸை டவுன்லோட் போடுறப்ப இன்டர்நெட்லாம் வந்து நல்ல ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு பேக்கப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் போடுங்க, ஸ்மூத்தாக முடியும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரமேஷே, பார்த்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாததான் மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.
3: யூ யூ யூ

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என் கூட இன்னும் உங்களுக்கு

ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனம் 107.8 டெக்ரோ நிகழ்ச்சியில பாக்குறேன். கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்கறப்ப உங்களுக்கு வந்து என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்க உடனே 9787 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருங்க. இப்போ நீங்கள் ஒளிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம், அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன திவாகர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம், நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இது ஒரு சூப்பரான தரமான ஆப். எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேலரியை கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் அது. இந்த ஆப்போட பேர் கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த ஆப்போட பேர் தான் ஸ்பாஞ்ச், SPONGE, ஸ்பாஞ்ச் கேலரி கிளீனர் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். சரி, இந்த ஆப்பில் என்னது வாக்கர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க கேலரியை அழகாக நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபோனில் இருக்க இந்த கேலரி ஆப்பில் நம்ம ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு ஆப் மூலயமா உங்களால் ஒரு ஸ்வைப்பில் கேலரியை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் முன்னாடி நின்றோம், நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்கலாம். அதை லெஃப்ட் பக்கம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களை அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ண முடியும். ரைட் சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சுக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி தள்ளி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் டெலிட் பண்ணி, எந்த ஃபோட்டோ வேணாமோ அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணி எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வச்சுக்க முடியும். இதனால் சீக்கிரமாக உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஆல்பம்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த க்ளீனிங் ப்ராசஸையும் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் மாதம் வாரியாக நாட்கள் வாரியாக உங்களால் பிரித்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து க்ளீன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். இன்னும் நீங்கள் க்ளீன் பண்ணும், உங்கள் கேலரியில் இருக்க தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணும் அப்படின்னா கண்டினியூ க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட பெயர் ஸ்பாஞ்ச் கேலரி கிளீனர். இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட MB சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.9 MB தான் இருக்குது. 500,000+ மேலே மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த ஆப். வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது பாக்கறனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தட்டில் காய்கறி இருந்தால் சத்து கூடும், தினமொரு ஆரோக்கியம் நம்மோடு சேரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 அடுத்து வருவது
3: இது வாலிப வயசு.

வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கேன். ஸோ 4 மணி ஆனாலே இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். இது வாலிப வயசு நிகழ்ச்சினாலே குரு தான். இங்கடா குரு குரலை காணுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இன்றைக்கே குரு லீவ் அப்படின்றதுனால நான் வந்திருக்கேன். அதாவது பிரதீபா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான நியூஸும் எக்கச்சக்கமான எதெல்லாம் வந்து பேசக்கூடிய பொருளாக இருக்கோ அப்படின்றப்போ இது விஷயங்களையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சினாலே கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டிருப்போம்ல, அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேள்வி தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சமைச்சதுலே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சிங்க? இப்போ நம்ம வந்துட்டு சில டைம்லலாம், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10th படிக்கும்போது கிட்டத்தட்ட, அது கொரோனா டைம்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு மோமோஸ் மாதிரி ஒன்று வீட்டிலே ட்ரை பண்ணேன். அதாவது ஹெல்த்தியான இது மோமோஸ் தான். லைக் எப்படின்னா, அதில் வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங்கே வந்துட்டு பீட் இது கேரட்டு இந்த மாதிரிலாம் போட்டு, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஃபுட்டே. ஸோ அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணதில் அது ரொம்பவும் சூப்பராகவும் வந்திருந்தது. ஏன்னா அது எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட்டாங்க, ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்படி ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருந்தது. இது நான் அந்த ஒரு 10th படிக்கிற டைமில் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சமைச்சிங்க, எப்போ சமைச்சிங்க அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபுட்டை நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா. நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சிங்க? இப்போ நம்ம சமைக்கும்போது நல்லா ரசித்து ருசித்து சமைச்சிருப்போம்ல, அந்த வகையில் நீங்கள் சமைச்ச சாப்பாடில் எந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது மட்டும் இல்லாமல் அது எப்போ சமைச்சிங்க இப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
5: மாலை வணக்கம் மாதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நானும்
5: சூப்பரா இருக்கேனா.
6: தமிழ் பெண்ணும் எப்படின்னா, தமிழ் கட்டுக்குள்ளேயே உடம்பான கிடையாது. ஆம்பளை பெண் எப்பட நீங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு சமையல் செய்ய கை காலம் உரமா
5: இருக்கு.
6: அதனால கையெல்லாம் கை ஏற்றிக்கிட்டு நாங்களே எப்படி கதை செய்து ஆம்பளை பையன் நீ எங்கட அப்படி இப்படின்னு உடம்பாண்டாங்க. இருந்தாலும் அந்த கோதுமை உப்புமா பண்ணுவாங்கல்ல,
5: அந்த
6: நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் கடுகாது எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி பூரி சப்பாத்தி இதுவும் பண்ணாங்க. 2021 வரைக்கும் அந்த பாக்கி எனக்கு கிடைச்சது. என்னதான் இருந்தாலும் இப்போல அந்த வயசுல அந்த 63 வயசுலயே எங்க வீட்டு திடமா பேசிட்டு
5: இருக்கிறேன்.
6: அதனால நான் முதல் இது பண்ணது கோதுமை உப்புமா தான். இப்ப எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள் இல்லைங்க, கை கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால வெளியே இது பண்ணாலும் அது ஞாபகம் இருக்குதுன்னா அது ஒண்ணுதான் கடை. ஆனா அவ்வளவு அருமையா இருந்துங்க. அதை நான் உங்ககிட்டயே நேரடி மறந்து, நீங்களும் பெருசு சுகர் இருக்கிற நான் சாப்பிடணும் நல்லது தானே?
5: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதரவன் அண்ணா, நான் வந்துட்டு அவ்வளவா சமைச்சதுல ஏன்னா சமைச்சா கை ஃபுல்லா கறி ஆயிடும் அப்படின்னு விட மாட்டாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு கோதுமை தோசை செஞ்சுருக்கேன், கோதுமை ரவை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்கி எங்கள் கூட சேர்த்து ஜாலியாக சொன்னதுக்கு. மக்களே, இதே மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சமைச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சிங்க, இதுதான் கேள்வியை கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்வியில் நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: 100% சுத்தமான நிலையில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050684.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சமைச்சதுல ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சமைச்ச சாப்பாடுன்னா அது ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னவா இருக்கு, அது எப்போ நீங்க சமைச்சிங்க, இந்த கேள்வி தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்வியில நம்ம கூட ஒரு நேரம் நினைச்சிருக்காங்க அவங்க பேசுறதுக்காக. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
0: வணக்கம் மாணிக்கவேலனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: ஓகே ஓகே, நான் நீங்க சொல்லுங்க, நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சீங்க?
1: அது இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி முட்டைகோஸ் சாம்பார் வச்சேன், அது நல்லா இருக்கும்.
0: முட்டைகோஸ்ல சாம்பாரா?
1: ஆமா.
0: அப்படிங்களாண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா. அதுதான் நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாண்ணா?
1: ஆமா, அதுதான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு.
0: ஓகே ஓகே, நான் ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா, நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகேண்ணா. ஸோ மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து நம்ம கூட ரொம்பவே சூப்பராக முட்டைகோஸ் சாம்பார் அப்படின்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ நன்றி அண்ணா இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக சொன்னதுக்கு. மக்களே, நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர், அதாவது என் கூட நீங்கள் சேர்ந்து உங்களோட கருத்தை ஷேர் பண்ணலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாத மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.
3: ஹே யூ யூ யூ.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சமைச்சதுலே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? அதாவது நீங்க ருசிச்சு சமைச்சிருப்பீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? அது நீங்க எப்போ சமைச்சிங்க? இந்த கேள்வி தான் கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்வியில நம்ம கூட பதில் சொல்றதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் ருக்மணி அம்பா பேசுறேன், சாதகப்பட்டியில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
7: நல்லா இருக்கோம் சன்னி, நல்லா இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். மழை பெஞ்சிட்டு இருக்குது.
0: ஆமாம் பாட்டி, இங்கேயுமே லைட்டா மோடமா தான் இருக்கு.
7: சரி சரி சரி,
0: ஓகே பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் தெரியுமா?
7: சாப்பாடு எப்ப சொல்லிட்டு கேங்கறதுதான்.

0: சொல்லிடலாமா?
1: சரி, ஆ சார் பேசலாம்.
0: ஓகே பாட்டி பேசுங்க, சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு ஆபீஸ் போயிட்டு இருக்க காலத்துல சொல்றேன். அப்ப வந்து சனி ஞாயிறு லீவ்ல வந்து எங்க மாடி மேல வந்து சமையல் விறகு அடுப்பு வச்சுப்போம். வீட்டு கட்டட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் மரமெல்லாம் பிச்சம் பார்த்து அதுல எல்லாம் போட்டு விறகு வச்சுப்போம். அதுல சமையல் பண்ணிட்டு சாப்பாடு நிறைய சாப்பாடு செஞ்சுட்டு எலுமிச்சை நெல்லிக்காய் மாங்காய் அப்புறம் தயிர் அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி சாப்பாடு தான்
0: செய்வேன்.
1: வெரைட்டி சாப்பாடு சூப்பரா இருக்கும், ரொம்ப அந்த மேல உட்காந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த விறகு அடுப்புல சமைக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் உட்காந்துட்டு சுத்தியும் வட்டமா உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா இந்த கலவை சாதம் எல்லாம். அது ஒரு டேஸ்ட், எப்பவுமே விறகு அடுப்பு சாதம் நல்லா இருக்கும்.
0: ஆமா பாட்டி,
1: ஆமா. அதனால நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலா வெளிச்ச மாதிரி சூரிய வெளிச்சத்துல சாப்பிடுவோம்.
0: ஓகே ஓகே பாட்டி,
1: நல்லா இருக்கா சொன்னி?
0: சூப்பரா இருக்கு பாட்டி, ரொம்ப அருமையா.
1: உங்களுக்கு பிடிச்சது பிடிச்ச சாப்பாடு
0: செய்ய மாட்டேன். மக்களே, நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும் நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? கால் பண்ணுங்க 9787707107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நீங்க என்னென்ன மாதிரி விஷயத்த சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்கறதுக்காக நாங்க இங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுடுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான நியூஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.
2: Let's gear up. Reporting dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Tell it up. This will lead. It's them on the beat. Bringing my heat. It's

0: காய்கறியை தினமும் உணவில் சேர்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா கூட. சோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கேள்விதான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சமைச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சிங்க, அதாவது நீங்க ரசிச்சு ருசிச்சு சமைச்சிருப்பீங்களே அந்த சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சிங்க அப்படின்றதுதான் நீங்க சொல்ல போறீங்க. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் வந்து தனலட்சுமி, நான் வந்து சேலம் சேலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்கக்கா, நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சீங்க?
1: எனக்கு நான் சமைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி. அது வந்து ஒரு 3 weeks முன்னாடி நான் சமைச்சேன். அது கொஞ்சம் ரொம்பவுமே டேஸ்டா இருந்துச்சு, வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் பாராட்டினாங்க.
0: அப்படியா? அப்புறம் 3 weeks நீங்க ஏன் சமைக்கல, பொரட்டாசியா?
1: பொரட்டாசி
0: முடிஞ்சவன சமைச்சு குடுத்துருங்க வீட்டுல. ஓகேக்கா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி. நன்றி. ஸோ சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்கா ரொம்பவே சூப்பரா அவங்க வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு 3 weeks முன்னாடி பொரட்டாசிக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து பிரியாணி சமைச்சேன், அது ரொம்பவே சூப்பரா ருசியா இருந்தது, ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னு அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. விடுங்கக்கா, நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. பொரட்டாசியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு டைம் சமைச்சு அதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ மக்களே, நீங்களும் இதே மாதிரி பதில் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா பேசலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: என்ன கேள்வி அப்படினா, நீங்க சமைச்சதிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சீங்க, அதாவது நம்ம ரசிச்சு ரசிச்சு ஒரு நாள் சமைச்சிருப்போம்ல, அந்த சாப்பாடு திடீர்னு ரொம்பவே சுவையாவும் ரொம்ப ருசியாவும் வந்திருக்கும்ல, அந்த சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சீங்க அப்படின்றத நம்ம கேள்வியா கேட்டிருக்கோம். இந்த கேள்வியில அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகரன் இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாலை பொழுதுல உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குங்கண்ணா.
3: ரொம்ப சந்தோஷம்.
1: இங்க ஒரே மழையா இருக்குங்கண்ணா. அங்க
3: பயங்கர வெயில் தான் பா, மழை இல்ல.
1: ஓகே ஓகேண்ணா,
3: சூப்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமைச்ச சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஃபேவரட்டான டிஷ் தான், அது வந்து அவியல் சொல்லுவாங்க, அதுவும் அடையும் செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலாமே ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதே மாதிரி சாப்பாடுல நான் முதல் முதல்ல சமைச்ச சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி சாதம், அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. அம்மா அப்பா சூப்பரா கிடைச்ச சந்திரசேகர், உப்பு உரப்பு எல்லாம் நல்லா இருக்குன்னு சைடா கத்துக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அப்படிங்கறது நான் செஞ்சிருந்தேன். எவ்வளவோ டிஷஸ் இருந்தாலும் எனக்கு இந்த டிஷ் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் தேடி தேடி கஷ்டப்பட்டு சமைச்சேன். அவுட் புட் சும்மா சூப்பரா டேஸ்ட்ஃபுல்லா இருந்ததுன்னா
1: பாத்துக்கோங்களேன். ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணா.
3: தேங்க்யூப்பா, பை பை.
1: நன்றி நன்றி அண்ணா. ஸோ சந்திரசேகர் அண்ணா வேலூர்ல இருந்து ரொம்பவே சூப்பரா அவங்க எப்படி சமைச்சேன் எப்போ சமைச்சேன் அப்படின்றத ரொம்பவே அருமையா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா சொன்னதுக்கு. மக்களே, நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியா இதே கருத்துல பேசலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சிங்க, இந்த கேள்வி தான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்றைக்கி அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
2: என்ன கேள்வி அப்படினா, நீங்க சமைச்சதிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சீங்க, அதுதான் நம்ம கேள்வியா கேட்டிருக்கோம். அதாவது நம்ம ரசிச்சு ருசிச்சு ஒரு சாப்பாடை செஞ்சிருப்போம்ல, அது திடீர்னு நமக்கு வந்து ரொம்பவே சுவையா இருந்திருக்கும், அந்த சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சீங்க அப்படின்ற கேள்விதான் கேட்டிருக்கோம். இந்த கேள்வியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
7: என் பேர் கலையரசன், சேலம் மாவட்டம் கம்மாளப்பட்டியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம். ஓகேண்ணா, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சமைச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்கள் எப்போ சமைச்சிங்க?
7: நான் சமைச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வந்து சிக்கன் பாஸ்தா. ரீசெண்டாக சமைச்சேன், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சேன்.
2: ஓகே ஓகேண்ணா.
7: பிடிச்ச சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
2: எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்களா?
7: ஆமாம்மா.
2: ஓகேண்ணா, அது ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிங்களா
7: இல்லை? அது ஃபர்ஸ்ட் டைம் தான்.
2: நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது எப்போ சமைச்சிங்க, இந்த கேள்விதான் கேட்டிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த கேள்வியில பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ராம்குமார், ஃப்ரம் தர்மபுரி இருந்து பேசுறேன்.
0: தர்மபுரியில இருந்து பேசுறீங்களா? ஓகே, நான் நீங்க சொல்லுங்க, நீங்க சமைச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சீங்க?
1: நான் சமைச்சதுனா பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி தான் ஒரே ஒரு டைம் சமைச்சிருக்கேன்.
0: வெங்காய சட்னியா? ஓகே ஓகே.
1: அது வீட்டுல யாரும் இல்லாதப்ப அப்பா மட்டும் இருந்தாரு, ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெள்ளம் போட்டு பண்ணேன். இட் வாஸ் டிஃபரண்ட்.
0: ஓ, வெள்ளம் போட்டு பண்ணீங்களா? ஓகே, நைஸ். அது நல்லா இருந்ததுங்களா?
1: அவர் நல்லா இருந்ததா சொல்றாரு.
0: ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஆ, எனக்கு பிடிச்சதா இருந்தது.
0: உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஓகே, அந்த மாதிரி வேற ஏதாவது
1: இருக்குங்க?
0: வேற ஏதாவது டிஃபரண்டா?
1: தேங்காய் எண்ணெயில முட்டை பொரியல் தான் போடுவோம், வேற எதுவும் தெரியாது.
0: தேங்காய் எண்ணெயில முட்டை பொரியல். ஓகே ஓகே, நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே, ஸோ தர்மபுரியில இருந்து வந்தானா, ரொம்பவே சூப்பரா அருமையா சொன்னாங்க. ஸோ மக்களே, நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்கறதுக்காக நான் இங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரமேஷே, பார்த்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு
2: வந்த? உனக்கு இல்லாதான் மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 and 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்டிட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும் மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்ய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம்.
2: சோன்மிட்டோக்கப்பேடா.

0: தக்கத்துண்டி தக்கச்சுண்டு.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: பெருமையுடன் வழங்கும்
3: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
2: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
3: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
2: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
3: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
2: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சமைச்சதில் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்கள் எப்போ சமைச்சிங்க, இதுதான் நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். ஸோ நம்ம சில டைம் ரசித்து ருசித்து சமைச்சிருப்போம்ல, அது வந்து திடீர்னு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு மோமோஸ் சமைத்தேன், அது வந்து நான் 10th சமைத்தேன், கரெக்டாக கொரோனா பீரியடுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சமைச்சப்போ எனக்கு அது வந்து ரொம்பவே சூப்பராகவும் ருசியாகவும் இருந்தது. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-70-107 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அங்கங்கே மழை வருது. சாயந்தரம் ஆனால் என்ன வருதோ இல்லையோ, கண்டிப்பாக மழை வருது. நிறையா இடத்துல இப்போ மழை வந்துட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. எல்லாருமே பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, ரெயின் கோட் இந்த மாதிரிலாம் போட்டு கொடையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து டிரைவிங் பண்ணுறவங்க எல்லாருமே தண்ணி இருக்க பகுதியெலாம் போகாமல் கொஞ்சம் ரோட்டில் இருக்க சைடில் போய் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க. இதே மாதிரியே நான் கேட்ட கேள்வியில் நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-70-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன கருத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்கறதுக்காக நான் இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேயர்களே, நீங்கள் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து இந்த கருத்துக்களை பற்றி பேசலாம்.

0: காய்கறியை சாப்பிட்டால் சத்துக்கள் சேரும், உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
3: லேசா லேசா.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சமைச்சதுலே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, அது நீங்க எப்போ சமைச்சிருந்தீங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த கேள்வியில பதில் சொல்றதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம். இனிமையான மாலை வணக்கம். அன்பான கலைச்செல்வி அக்கா,
2: நன்றி அக்கா எனக்கும் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல பழுப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் பாராட்டு வாழ்த்துக்களும். நன்றி அக்கா. நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா இட்லி கோழி குழம்பு. நான் கோழி குழம்பு. அது ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே அக்கா. சின்னதுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். முதல்ல கொஞ்சம் நான் சொதப்பல் பண்ணிடுவேன். அப்புறமா எடுத்து கப்பி நல்லா கத்துக்கிட்டு சரியா செஞ்சேன். அது வந்துட்டு இங்க எங்க அம்மா வீட்டுல எல்லாம் செய்யல. எங்க அம்மா வீட்டுல எல்லாம் கவலையும் இல்லை. அவங்க எங்க அம்மா தான் சமைப்பாங்க. நானும் எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஜாலியா விளையாடிட்டு சமைக்கிறத சாப்பிடுவா விளையாடுவா, அவ்வளவுதான். அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கணவர் வீட்டுல போய் தான் சமைக்க கத்துக்கிட்டே
4: நாட்டு கல்லு ஆட்டிதான் வைப்போம் கிளம்பலாம். அது கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து இடிச்சு ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி நல்லா தேங்காய் கடலை இதெல்லாம் ஆட்டி நல்லா ஊத்தி இதெல்லாம் வச்சா செம டேஸ்டா இருக்கும். அது வந்து இட்லிக்கு இட்லிக்கு செம்மையா இருக்கும். நல்ல இட்லிக்கு சப்பாத்தி பூரி இதுக்கு வேணாலும் தோசைக்கு இருந்தாலும் இட்லி தான் என்னோட ஃபேவரட். இட்லி கோழி குழம்பு தான்.
5: இட்லி கோழி குழம்பு தாங்களா?
4: சமைச்சி சமைச்சி நல்லா எல்லாருக்கும் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் போட்டேன் நானு. வைக்கும் பொழுது கொஞ்சம் சரி வரல. எங்க மாமியார் இங்கேயும் சமையல் சொல்லி விட்டுட்டாங்க. நான் சமைக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சரி வரல, ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமா போயிடுச்சு. அப்புறமா நல்லா சமைக்க கற்றுட்டு செஞ்சு போட்டா நல்லா. நான் என்னோடது
5: நன்றிங்க
4: பிரதீபா. இன்னும் நிறைய சமையல்லாம் இருக்கு
5: மேட்டூர் ஐயம்புதூர்ல இருந்து ரொம்பவே அருமையா சொல்லியிருந்தாங்க. சோ இத பத்தி பேசுறதுக்காக இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க இறுதியா, அவங்க கூடயும் பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். ஹலோ
5: வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் ஹாய் பிரதீபா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன்னு லைனே கிடைக்கல.
5: அப்படிங்களா? இப்ப கிடைச்சிருச்சு இல்ல பாத்துக்கலாம். பரவாயில்ல பரவாயில்லக்கா. எப்படி இருக்கீங்க? தனலட்சுமி அக்கா தானே?
6: ஆ தனலட்சுமி அக்கா தான்.
5: ஓகே ஓகே அக்கா.
6: அப்புறம் வாய்ஸ் கேட்டதை கண்டுபிடிச்சிங்க.
5: ஆமா ஆமாங்கக்கா. சரிங்கக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க சமைச்சதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு என்ன? அது நீங்க எப்போ சமைச்சீங்க?
6: நான் வந்து பிடிச்சமான சாப்பாடு அப்படின்னா நான் செஞ்சது வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். மத்தவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தது வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணிருந்தேன்.
5: ஓகே.
6: அது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் பண்றப்ப அந்த டேஸ்ட்ல வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல.
5: அப்படிங்களா? சார் நீங்க சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க செஞ்சு இங்க குடுத்து விட்டீங்கன்னா நாங்க சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கோம்.
6: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு
5: கொடுக்குறேன். ஓகேக்கா ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. நன்றி நன்றி. ஸோ சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்காவும் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் அவங்க எப்படி சமைச்சா அப்படின்றத அருமையாக சொன்னாங்க. அதை சொல்ல சொல்ல சே நமக்கு சாப்பிடணும் போல ஆர்வமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் பேசினாங்க. எவ்வளோ பேர் நேர்கள் அவங்க சமைச்ச ஃபுட்டு எப்படி சமைச்சேன் எங்கே எப்போ சமைச்சேன் அப்படின்றத ரொம்பவே அருமையாக சொல்லியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னா ஆதவன் அண்ணா, மாணிக்கம் அண்ணா, ருக்மணி பாட்டி, தனலட்சுமி அக்கா, சந்திரசேகர் அண்ணா, கலையரசன் அண்ணா, அப்புறம் ராம்குமார்ன்ற அண்ணா, கலைச்செல்வி அக்கா, தனலட்சுமி அக்கா, இவங்க எல்லாருமே நான் ரொம்பவே சூப்பராக அவங்க எப்படிலாம் சமைச்சேன் அப்படின்றத அருமையாக சொன்னாங்க. ஸோ நேயர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒத்துழைப்பை எப்பயுமே கொடுத்துட்ருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு. இப்போ நானுமே கிளம்ப வேண்டிய வந்தாச்சு. மீண்டும் இன்னொன்று அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு அருமையான டாப்பிக்கோடு நான் வரேன். இப்போது நானுமே கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய் நேயர்களே. இப்போது அடுத்தது லேசா லேசா, அதாவது நம்ம ராஜ்குமார் பண்ணுற லேசா லேசாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நானும் கிளம்புறேன். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பாதுகாப்பான பொது சூழலே ஒரு பெண்ணின் சுதந்திர பயணத்திற்கும் தடையின்றி கொடுக்கக்கூடிய சிறகுகளாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசலான் இருக்கேன். என்ன ராஜ்குமார் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பல பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நேரம் காலம் இந்த மாதிரி எந்தவித பயமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் தன்னோட கல்விக்காகவோ வேலைக்காகவோ கனவுக்காகவோ எந்தவித பயமும் இல்லாமல் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வந்து தலைநிமிர்ந்து அவங்க பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் வேணும், அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதுமே வந்து பெண்களுக்கான இலவச பேருந்துகள் எல்லாமே வந்து செயல்படுத்தி இருக்காங்க இல்லையா. சோ இதுல இதெல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பெண்களுக்கு இந்த பொது போக்குவரத்துல நம்பிக்கையோட பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இன்னும் தேவைப்படுது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின் போது மறக்காம கால் பண்ணி 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பொது போக்குவரத்து அப்படின்றது வெறும் பேருந்துகளும் ரயில்கள் மட்டும் கிடையாது, அது பெண்கள் வந்து கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் சுதந்திரத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம். ஆனா அந்த பயணத்தை ஒரு பொண்ணு எந்தவித அச்சமும் இல்லாம முழு நம்பிக்கையோட பயணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. சோ அப்படி பெண்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க இந்த பொது போக்குவரத்தை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இன்னும் தேவைப்படுது, என்ன மாதிரியான பாதுகாப்பு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தா நீங்க பொது வெளியில பயணிக்கக்கூடிய அந்த பேருந்துகள்ல பயணிக்கிறீங்க அப்படின்போது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரியான இன்னும் வசதிகள் என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கான உரிமை அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பெண்களுக்காக நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இந்த பொது போக்குவரத்தை நம்பிக்கையோட பயன்படுத்துறதுக்கு இந்தந்த வசதிகள் இன்னும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வசதிகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் நீங்க மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க, இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கூடிய நீங்களுமே மறக்காம 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நேயர்களே. இப்போ அடுத்ததா உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் உடைய சாங்ஸ் 2 வந்துட்டு இருக்கு நேயர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்தின சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியிலாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: நவீன இசையின் இறைச்சல்களுக்கு மத்தியில அழியும் நிலையிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு பழமையா இருக்கக்கூடிய பவயா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசைய 5 தசாப்தங்களா காத்து பத்மஸ்ரீ விருது வென்றிருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பாட்டியா இருக்கக்கூடிய கீதா ராய் பர்மா, அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். மேற்கு வங்க மாநிலத்துல குச்பெஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் கீதா ராய் பர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த நதிக்கரை ஓரத்துல வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வியல்ல வாழ்ந்த சூழல்லாம் இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்களாம் வந்து இந்த காதல் பாடலா இருக்கட்டும், விவசாயத்தினுடைய உழைப்பை பத்தி பாடுறதா இருக்கட்டும், பெண்களுடைய ஏக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய தொன்மையான பவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசையத்தான் வந்து அங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கலைய தன்னோட தந்தை கிட்ட இருந்து முறைப்படி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எழுத்து வடிவம் இல்லாத இந்த வாய்மொழி பாரம்பரிய இசைய நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நவீன கால மாற்றத்தால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மியூசிக் வர ஆரம்பிக்குது இல்லையா, அதனால அதாவது அந்த பவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசை வந்து மெல்ல மெல்ல அழிய தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கை நாட்களையே வந்து அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் அவங்களுடைய இலக்கா இருக்க ஆரம்பிக்குது. சோ இப்போ இருக்க காலகட்டத்துல அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாப், அதுக்கப்புறம் ஜாஸா இருக்கட்டும், ராக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இசைகள்லாம் வந்துருச்சு. இப்படி இந்த இசைகள் இருக்கக்கூடிய மத்தியில அந்த பாரம்பரிய நாட்டுப்புற கலையை வந்து முறையா வந்து எல்லாருக்கும் கொட்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. அது மட்டுமே இல்லாம பொருளாதார பாதுகாப்பே கிடைக்காத கொடிய வறுமை சூழலையும் சமரசம் செய்யாம 50 ஆண்டுகள்ல தனி மனுஷியா இந்த கலையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கடுமையான சவால் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கடந்துதான் பாரம்பரிய பவாயா இசையினுடைய மறுமலர்ச்சியா, அதாவது வட வங்காளம் மற்றும் அசாம் நதிக்கரையில பாடப்பட்டு வந்த இந்த நூற்றுக்கணக்கான அரிய பவாயா வாய்மொழி பாடலை ஆவணப்படுத்தி தன்னோட தனித்துவமான குரல் வளத்தால அதுக்கு புத்துயிரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராமப்புற பெண்கள்லாம் வந்து மேற்கத்திய இசை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டமா இருந்துச்சு. சோ சினிமா மோகத்துல அதிகமா இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊர் இசையா இருக்கக்கூடியதெல்லாம் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தாலாட்டு பாடுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான பாடல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த மாதிரி எந்த வித வணிக நோக்கமும் இல்லாம பின்தங்கி இருக்கக்கூடிய எளிய கிராமத்து பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து தன்னோட வீட்டுல இருந்து இலவசமா பவாயா பாடல்களையும் அதோட உணர்வு பூர்வமான தாள நுணுக்கங்களையும் வந்து பெண்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதையும் தாண்டி ஒரு இளம் பாடகே வந்து உருவெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 150 ஆண்டுக்கும் மேலாக இந்தியாவுடைய தொன்மையான பவாயா நாட்டுப்புற இசை வடிவத்தை வந்து பாதுகாத்து இதுக்கு ஆற்றிருக்கக்கூடிய இந்த தன்னலமற்ற பங்களிப்புக்காக 2024 இந்திய அரசு நாட்டினுடைய உயரை விருதா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி இவங்களை கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இன்னைக்கு இந்த நவீன உலகத்துல இருந்தாலுமே வந்து நம்ம மண்ணினுடைய பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு வந்து இந்த தாலாட்டு பாடுறது, இந்த ஒப்பாரி பாடல், இளவுக்கு பாடுற ஒப்பாரி பாடல், இதெல்லாமே வந்து பெண்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே அடுத்த தலைமுறைக்கு பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்க எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. நான் நிகழ்ச்சியின் மூலமா ஒரு கோரிக்கையும் உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா உங்க எல்லாருக்கும் என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிக்கும் போது காதுக்குள்ள தண்ணீர் பூந்துக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா தண்ணீர் எல்லாம் பூந்ததுக்கு அப்புறமேட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்காக அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். காதுல தண்ணீர் போன உடனே தலை ஒரு பக்கமா வேகமா காதுகள்ல வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது காதுல தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு ரைட் சைடு இல்ல லெப்ட் சைடு இருக்குன்னா ரைட் சைடு காதுனா டக்குன்னு கீழே தலையை சாச்சி நல்லா தட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இந்த பட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பட்ஸ் எல்லாம் விட்டு குடைய ஆரம்பிப்பாங்க. சோ இப்படி பண்றது மூலமா காதுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காது நரம்புகள் இருக்கு இல்லையா, அதோட அதிர்வு அதிகமாகிறது மட்டும் இல்லாம அந்த உட்சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த உட்சுவர்கள்ல காயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி காதுக்குள்ள ரொம்ப நேரமா தண்ணீர் வந்து தேங்கியே இருக்கிறது மூலமா ஈரப்பதம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி ஈரப்பதம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காளான் மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் எல்லாம் வளர்வதற்கான ஒரு ஏதுவான இடமா மாறிடும். அதனால காதுகளுக்குள்ள தண்ணீர் அப்படின்றது அதிகமா போகுது அப்படின் போது அதை உலர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நான் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி காதுகளுக்குள்ள வந்து தண்ணீர் இருக்கு, அந்த நேரத்துல தண்ணீர் தேங்கி இருக்கு, பூஞ்சைகள் எல்லாம் வளருது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்ன ராஜ்குமார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை பத்தி நான் சொல்றேன். காதுகளுக்கு உள்ளார வந்து வெள்ளை அப்படி இல்லைன்னா கருப்பு நிற பூஞ்சைகள் வந்து படர ஆரம்பிக்கும். அதே மாதிரி காதுகள் அடைச்ச மாதிரி ஒரு விதமான நமநமப்பு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். நீர் வடிஞ்சாலும் தாங்க முடியாத குடைச்சலும் வலியும் இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து உங்க காதுகளுக்குள்ள பூஞ்சை வளருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காதுல தண்ணி உள்ளார போயிருக்கோ அந்த காதை தலைக்கு பக்கமா மெதுவா சாச்சு காது மடலுக்கு கீழ்பகுதியை வந்து லேசா பின்னோக்கி முன்னோக்கி மென்மையா இழுத்து நகர்த்துறது மூலமா தண்ணீர் தானாவே வந்து வெளியேறிடும். அதாவது ஒரு பக்கம் காதை வந்து சாச்சுக்கணும், சாச்சுக்கிட்டு நீங்க வந்து காதுல இருக்க அந்த நுனி இருக்கும் இல்லையா, தோடு போட்டிருக்க இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து நீங்க வந்து லைட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும், அது வந்து உங்களுக்கு இந்த தண்ணீர் காதுக்குள்ள இருக்க தண்ணீர் எல்லாம் வந்து வெளியேறிடும். அதே மாதிரி ஒரு மெல்லிய உலர்ந்த காட்டன் துணியை ஆள்காட்டி விரல்ல சுத்தி காது தூரத்தின் வாசல்ல மட்டுமே லேசா ஒத்தி எடுக்கிறது மூலமா துணியில அந்த தண்ணி உறிஞ்சி உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். ஒரு சிலர்லாம் வந்து துணியை நல்லா சுத்தி அதை வந்து காதுக்குள்ள விட ஆரம்பிப்பாங்க. சோ அதெல்லாமே வந்து பண்ண வேணாம் நினைக்கிறேன். அது பண்ணாலுமே வந்து பல விளைவுகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த துணியில இருக்கக்கூடிய நூல் ஏதாவது உள்ள போயிச்சு அப்படின்னா அதுவுமே பிரச்சனையாயிரும். அதனால அது மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதே மாதிரி இந்திய காது மூக்கு தொண்டை மருத்துவ சங்கம் வந்து ஒரு ஆய்வு குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரப்பதம் மிக்க காலங்கள்ல குளிர்ந்த பிறகு ஈர காதை வந்து நீங்க குடையறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய காது பூஞ்சை தொற்று பாதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 55% வரை அதிகரிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால ஈரப்பதம் போகணும் அப்படின்றதுக்காக காதுக்குள்ள வந்து துணியை வச்சு சுத்துறது, இந்த பட்ஸ் வச்சு துடைக்கிறது இதெல்லாம் பண்ண வேணாம். சோ ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்காக சொல்லியிருக்கேன். இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பார்த்து ரெண்டு வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாத மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் எல்லாருக்காகவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் எப்படி கடந்து

0: அம்மா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
1: அது வந்து வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க பயந்துக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, அவங்கள வச்சுட்டு நம்ம புரிய வச்சுட்டாலே போதும். இப்போ அப்பா அம்மா அதை தாண்டி யாரும் நம்மளை வந்து கைட் பண்ணவே முடியாது. அவங்கள ஃபஸ்ட்டு புரிய வச்சுட்டாலே போதும், அவங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டா நம்மள அவங்க ஃப்ரீடமாக விட்டுருவாங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே நமக்கு புரிய வச்சுட்டா போதும் ப்ரோ. பேச மாட்டாங்க, எங்கள் அப்பா வந்து திட்டுவாங்க அப்படின்னு பயந்துட்டு அதை வந்து அவங்க பண்ணுறதே இல்லை. அதனால
0: அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றத ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது போதும். நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய திறமையை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பெண்களுக்காக வந்து இன்னைக்கு ஸ்ரேயாஸ்ரீ சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயாஸ்ரீ, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு வந்து நிறையா தடைகள் இருக்க ஆரம்பிக்குது, அதாவது காலேஜ் போகாமல் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாலும் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ட்ரீம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து காலேஜ் முடிக்கும் போது இல்லை காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்கில்ல கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு போது அதை போய் வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்ல முடியாமல் இருக்காங்க அப்படின்னு போது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
1: ஏன்னா அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்குமே நான் வந்து லீவ் போடுறேன்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது நான் ஃபோனில் தானே அப்புறம் எடிட் பண்ணுவேன், ஃபோனே நோண்டிட்டு இருக்கேன், அம்மா திட்டுவாங்க. நான் எடிட் பண்ணுறேம்மா இது மாதிரி பாருங்கள், இதுமாரி பண்ணால் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். இது வந்து யாரோ ஏதோ ஆகிடாதா, ஏதோ பிரச்சனைலாம் வராதா அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு கம்பெனி இந்த மாதிரி எடிட் பண்ணுறதா, இதுமாரி பண்ணி கொடுத்து தான் அவங்க வந்து அமௌண்ட் தருவாங்க, அதனால தான் பண்ணுறேன், கிளாஸுமே இல்லைம்மா லேப் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டால் அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நான் போய் சொல்லிட்டு தான் அப்புறம் வெளியப்படுவேன், இது ஸ்டமக் பெயின் வந்து சொல்லுவேன், அவங்க அதை சொல்லுவாங்க மேம் கிட்ட, அப்புறம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் அவங்க கிட்ட. அதான்
0: ஆரம்பத்தில் இந்த மாதிரியான சவால்கள் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி சைடில் இருக்க என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அவங்க வந்து காலேஜ்லேயும் பேசிட்டாங்க, அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் சமாளிச்சிட்டேன், நான் பேசுனதுனால தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சது அப்படின்றத வந்து ஸ்ரேயாஸ்ரீ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது, குறிப்பாக பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலனு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் பேசலாம் ஸ்ரேயாஸ்ரீ கிட்ட. அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: காய்கறிகளை தினமும் சாப்பிடுவோம், ஆரோக்கியத்தை அன்போடு காத்திடுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி மாணவியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராபிக் டிசைனிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரேயா ஸ்ரீ தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட வாழ்க்கையில இப்போ லாஸ்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து சுதந்திரமா அவங்க முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கிறது மூலியமா ஃபியூச்சர்ல டக்குன்னு ஒரு வேலை கிடைச்சு அவங்க டக்குன்னு வேலையில ஜாயின் பண்ணி குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரேயா ஸ்ரீ, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு வந்து வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம், அந்த வேலை இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இண்டிபெண்டென்ட்டாக பெண்கள் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க, ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்டென்ட்டாகவும் இருக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் இந்த வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க?
5: ஜாப்ங்கிறது வந்து நம்மளோட, இப்போ வந்து ஒருத்தங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து குறையும், எப்படினாலுமே குறையும். இந்த வீட்டில் இருக்க எந்த வழியுமே செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஜாப் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வரும். அதுலேயே வந்து யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ யாராச்சும் கேள்வி கேட்டாங்களோ அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதனால முக்கியம்.
4: அதாவது ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கான மரியாதை அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்போது அதுக்கான தீர்வுகளை அவங்களால காண முடியும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து வெளியில் போகிறப்ப நாலு பேர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வேலை செய்யக்கூடிய அக்காங்க கூட பேசும் போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனை நான் இப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அந்த ஒரு திங்கிங் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் இப்படி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் பெண்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டிலேருந்து வெளியே போய் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவே வேலைக்கு போகிறாங்க அப்படின்போது அந்த இடத்துல நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்கில்ஸை வச்சு லைஃப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால் பெண்கள் வீட்டில் இருக்கிறதையும் தாண்டி வெளியில் போக ஆரம்பிக்கணும். நிறைய ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ இது மூலிமா பெண்களுக்கான மரியாதையும் கிடைக்கும், அது கூடவே வந்து அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்றது நான் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்னொரு டைம் தெரிவிச்சுக்கிறேன் நேயர்களே. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஸ்ரேயா ஸ்ரீ பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம் நேயர்களே. ஸோ இதோட நானுமே நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம சீரும் சிறப்புமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே குழந்தைங்களுக்கு கதை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு குட்டி மாரல் ஸ்டோரியோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்திரமான நரி. இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டில் நரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த நரி வந்து பயங்கர தந்திரமாக இருக்கும், எல்லாத்துலேயும் செம்ம உஷாராக இருக்கும். யார் எது சொன்னாலும் பெருசாக கேட்டுக்கவும் கேட்டுக்காது, யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காது. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நரி வந்து எப்பயுமே சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல எப்பயுமே அதுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு போகும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயும் பசியிலையும் அப்படியே அதோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப சோகத்தில் அப்படியே கொஞ்சம் ஆற்று பக்கமாக நடந்து போச்சு. அப்போ மற்ற மிருகங்கள் எல்லாரும் அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா சாப்பாடு, எல்லா பழங்கள், எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நரிய கூப்பிடுவாங்கன்னு நரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அங்கே யாருமே கூப்பிடல. ஏன்னா நரியோ பயங்கர தந்திரமானது, அதனால் பெருசாக யாருமே அதை வந்து ஃப்ரெண்டாக சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த எலிஃபேண்ட் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம நரியை சேர்த்துக்கலாம், ஏன்னா அதுவும் தனியாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து சரி ஓகே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு நரியும் எல்லாருக்குடியும் மிங்கிள் ஆகி ஜாலியாக பேசி ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்ம தனியாக இருக்கிறது நம்மளோட பலம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நம்மளோட பெரிய பலவீனம். ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஸ்ரீயாளர்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ப்ரீகேஜி.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: லிங்கு கிட் ஸ்கூல்.
1: சூப்பர். ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: டென்னிஸ், தோனி, அண்ணா எல்லாரும் இருக்காங்க.
1: பாருடா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா ஸ்கூல்ல? சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டேடி உண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

விஜயதசமி முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடைச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஆலன் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததா நம்ம ஸ்ரீஆலன் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி சாப்பாடு ஊட்டுறது மேம்? அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு உண்மையிலே பசிக்குமா இல்லை பசிக்காதா மேம்?
2: சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அடம் பிடிக்கிற குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். அது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பாயிண்ட்டில் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா ஒரு ஹெல்த்தி சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ பசிக்குது, எப்போ பசிக்கல, எப்போ போதும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம போய் ஃபுட்டை வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஃபுட் மேலே இருக்கிற ஒரு அவர்ஷன், அதாவது ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ அந்த மீல் டைமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்காரணத்துக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங் அப்படிங்கறத பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். என்ன அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அவங்களோட அப்படைட், அதாவது பசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு குழந்தை ஒரு மீல் டைமில் இது போதும் இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஃபீடிங்கோ இல்லை அவங்கள டிஸ்ட்ராக்டோ பண்ணி ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு திருப்பியும் அதே ஃபுட்டை ஆஃபர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக திருப்பியும் போய் இன்னொரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த மீலை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஃபுட்டை ஆஃபர் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா லைக் அடுத்த மீலுக்கும் சேர்த்து அவங்க இதையும் சேர்த்து அடுத்த மீல சாப்பிட்டுப்பாங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ இது வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு நடுவில் இருந்த ஒரு க்வெஸ்சன் வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது, நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 8 மணி ஆனால் பசி எடுக்குது, ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குலாம் தோணுது. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமாக இருக்காதா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பசி எடுத்தாக்க குழந்தைங்களே வந்து சாப்பிடுவாங்க, நம்ம வற்புறுத்தி ஊட்ட வேண்டாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட சிவகாமி மேம் ரொம்ப சூப்பராக அருமையாக சொல்லிட்டாங்க. ஸோ நன்றி மேம் நிறைய விஷயங்கள் எனர்ஜி ஷேர் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நிகழ்ச்சியில். ஸோ ஸ்டேட்டி உண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரேயர்னி என் கூட இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தானை சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன்.
2: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
3: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
2: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்க

0: இருக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே.
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: FM 107.8 ஷக்கலக்க குட்டி. சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஸ்ரீயாளன் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்ப நம்ம ஸ்ரீயாளன் கூட பேசிடலாமா? ஓகே ஸ்ரீயாளன், நீங்க ஸ்கூல்ல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து?
1: இருக்கீங்க.
0: வெரி குட். சரி, எனக்காக ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்றீங்களா?

0: ஆறா கேட்ட உடனே அழகா ஏபிசிடி சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா ஏபிசிடி?
1: பிரியா மேம்.
0: பிரியா மேம், ஓகே. பிரியா மேம் வேற என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? அ
1: ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு.
0: வெரி குட். சரி, ஸ்கூல்ல எந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ராகினி மேம், ரம்யா மிஸ்.
0: ராகினி மேம் அப்புறம் ரம்யா மிஸ் ரெண்டு பேர் ரொம்ப பிடிக்குமா? சரி, அவங்களாம் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்களா? பதிலே சொல்ல
1: மாட்டேங்கிறீங்க.
0: என்ன பேர் வைப்பீங்க? பூனைக்குட்டிக்கு பூனைக்குட்டினே பேர் வைப்பீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்டு இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீதானே. சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 அண்ட் 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்டிட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும், மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்னிய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, பார்த்து 2 வருஷம் ஆகுதே, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
3: உனக்கு இல்லாதான் மச்சான், என்ன வேணும் கேளு.
2: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
3: அதெல்லாம் இல்லையே.
2: ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
3: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. சரி ஓகே, இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா சூப்பரான தாறுமாறான ரெசிபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்களோட ஈவினிங்கே அப்படியே பிரைட் ஆயிடும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டாகவுமே இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் தான். என்னடா இது, வழக்கமாக வெஜ்ஜில் தான் சாண்ட்விச் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சிக்கன் சாண்ட்விச் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம தான் புதுசு புதுசாக ஏதாவது உருவாக்கணும்ல, ஸோ அதனால் இந்த சிக்கன் சாண்ட்விச். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஃபஸ்ட்டு எலும்பு இல்லாமல் சிக்கன் 200 கிராம் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக பிரெட் ஸ்லைஸ் 6, வெங்காயம் 1, நல்லா நறுக்குனது தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மயோனிஸ் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான சிக்கன் சாண்ட்விச்சை எப்படி 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சிக்கன், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து 10 நிமிஷம் நல்லா மேரினேட், அதாவது ஊற விட்டுருணும். அது ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் லைட்

ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு மறக்காம செஞ்சு கொடுங்க. அதோட இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா சிக்கனை நம்ம எப்பயுமே கிரேவியா செஞ்சு சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா பிரியாணியா செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை குழம்பு, இல்லை சில்லி சிக்கனா செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா டிஃப்ரெண்டா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787770178 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கூட சொல்லுங்க. அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷாக்கலக்கு குட்டி இஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: காய்கறிகள் தினமும் உணவில் இருக்கட்டும், நம் ஆரோக்கியம் என்றும் சிறக்கட்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஆலன் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்ரீஆலன் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக டெவலப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் தேவை அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எவ்வளோ முக்கியம் மேம்?
5: இப்போ பெற்றோரோட பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருக்குங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், அது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னு அவங்க எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதனால அவங்க வரத்துக்கு என்ன ஆகுது, லேட் ஆகுது அப்படிங்க பார்க்கக்குள்ளார அவங்க பள்ளி விட்டு ஒரு மாணவன் வந்தோடனே உடனே டியூஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துடு, மீதி பொறுப்பு டியூஷன் எடுக்கிறவங்க கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த காலமெல்லாம் இப்போ மாறி நம்ம என்ன பண்ணும், இப்போ இருக்க எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு சிங்கிள் பேபி சைல்டு தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அக்கறை எடுத்துக்கணும். மிகுந்த அக்கறை பெற்றவர்களாகிய நமக்கு தான் அதிகம் இருக்கு.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா மேம் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியா இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட இந்த சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த சேஃப்டியா என்ஷோர் பண்றது பேரண்ட்ஸோட பொறுப்பு. அதுக்கு முத விஷயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம மனப்பாடமாக இருக்க மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஸ்கூலில் வேன் வந்து வரல, குழந்தைங்க வந்து எப்படி வீட்டுக்கு வருவாங்க, பேரண்ட்ஸ்க்கு எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் தானே அவங்க ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பேரண்ட்ஸோட நம்பர் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபோன் யார்கிட்டையாச்சும் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பேரண்ட்ஸோட நம்பர் வந்து குழந்தைங்களுக்கு மனப்பாடமாக இருக்க மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ அருமையான பாடல்களை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி. டாடா பாபா நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 8 உங்கள் தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. உலகத்தில் ஒவ்வொரு நகரத்துக்குமே ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கும். சில நகரங்கள் மலைகளால் புகழ் பெறும், சில நகரங்கள் ஆறுகளால் சிறப்பு பெறும். ஆனால் வெந்நீர் ஊற்றுகள், குளிர்ச்சியான காலநிலை, அழகான ஏரிகள் அப்படின்னு பல இயற்கை சிறப்புகளை கொண்ட ஒரு நகரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நகரத்தோட பேர் ஆண்ட்சிராபே. முதல்ல இந்த நகரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? ஆண்ட்சிராபே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் நாட்டோட 3வது பெரிய நகரமாக இருக்குது. இது வாகினங்கராத்ரா பிராந்தியத்தோட தலைநகரமாகவும் இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1500 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால மடகாஸ்கரோட மற்ற வெப்பமான பகுதிகளோடு ஒப்பிடும்போது இங்கே காலநிலை குளிர்ச்சியாக இருக்கும். சிறுநீர்களே, இந்த நகரத்துக்கு ஏன் நீர் நகரம் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னா, ஃப்ரெஞ்சு மொழியில் வில்லிடியூ அப்படின்ற நீர் நகரம் அப்படின்னு பொருளாங்க. ஆண்ட்சிராபே பகுதியில் பல வெந்நீர் ஊற்றுகள் இருக்குது. இதோட காரணமாகவே இந்த நகரம் நீர் நகரம் அப்படின்ற பெயராலையுமே அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்றுகள் 1917வது வருஷம் பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. இயற்கையான நீரூற்றுகளும் குளிர்ச்சியான சூழலும் இந்த நகரத்தோட தனித்துவமான அடையாளங்களாக இருக்குங்க. இப்போ இந்த நகரத்தோட வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். 1872வது வருஷம் நார்வே நாட்டை சேர்ந்த மதபோதகர் டிஜி ரோசாஸ் அப்படின்றவரனால ஆண்ட்சிராபே நகரம் நிறுவப்பட்டது. அதுக்கு முன்னதாக இந்த பகுதி விவசாயத்துக்கு பெயர் பெற்றிருந்தது. அரிசி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த இடத்துல உற்பத்தி செஞ்சாங்க. காலப்போக்கில் இந்த நகரம் தொழில் வளர்ச்சியிலையும் முன்னேறினது. ஜவுளி, உணவுப் பொருட்கள், பானங்கள் மற்றும் சோப்பு தயாரிப்பு மாதிரியான தொழில்கள் இங்கே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரில் ஆப்பிள் உற்பத்திக்கு பெயர் பெற்ற முக்கிய நகரமாகவும் ஆண்ட்சிராபே இருந்ததுங்க. இந்த நகரத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான சிறப்பு என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் இழுவை ரிக்ஷாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஸ் பூஸ் வாகனங்களையும் அதிகமாக பார்க்கலாம். மனிதர்கள் இழுத்து செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் ஆண்ட்சிராபே நகரத்தோட அடையாளங்களில் ஒன்றா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகரத்தை சுற்றி ரிட்ரிவா மற்றும் ஆண்ட்ரைகிபா மாதிரியான அழகான ஏரிகளும் அமைஞ்சிருக்கு. இயற்கையை ரசிக்க விரும்பக்கூடிய பயணிகளுக்கு இந்த பகுதிகள் சிறப்பான அனுபவத்தை கொடுக்குதுங்க. நேர்களே, நகரத்தோட சிறப்பு அதோட கட்டிடங்கள்லையும் தொழில்கள்லையும் மட்டும் இல்லை, அதோட இயற்கை வளங்கள், வரலாறு மற்றும் மக்களோட வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. மலைகள், வெந்நீர் ஊற்றுகள், ஏரிகள் அப்படின்னு இயற்கையோட பல அழகுகளை தனக்கே கொண்ட ஆண்ட்சிராபே மடகாஸ்கரோட தனித்துவமான நகரங்களில் ஒன்றா திகழுது. ரொம்ப சுவாரஸ்யமான இடமா இருக்குல்ல? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காடுக்கு நேற்று போயிருந்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டில் மேலே வந்துட்டு கூட்டமே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா யாருமே காணுமே. ஏற்காடுன்றது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாச்சு, இங்கே மக்களோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது கடைசி வாரம் வந்துட்டு நல்ல கூட்டம் இருந்திருக்கு, அதாவது அந்த ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால இந்த வாரமும் நல்லா வந்துட்டு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே அந்த சொன்ன ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்துரு அப்படின்ற ஒரு அண்ணா. அந்த அண்ணா வந்துட்டு நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம். என் பேர் சந்துரு.
4: சந்துரு, நீங்கள் எந்த கிராமம்?
5: பாலவந்தி கிராமம்.
4: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
5: நான் இங்கே ஒரு 15 வருஷமாக இருக்கேன்.
4: நான் இங்கே என்ன கடை போட்டிருக்கீங்க?
5: நான் இங்கே டிஃபன் கடை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடை, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன்.
4: எத்தனை வருஷமாக கடை போட்டிருக்கீங்க?
5: நான் ஒரு 10-15 வருஷமாக இருக்கும்.
4: சரி, ஓகே. இங்கே எப்படி கஸ்டமர்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க?
5: கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, நல்லா பேசுவாங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு சண்டே இந்த சாட்டர்டே இந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தா நம்ம கூட்டன்றது ரொம்ப கம்மி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. சண்டே ஆனால் சாட்டர்டே இந்த டைமில் தான் நம்ம கூட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க.
4: இப்போது நம்ம ஏற்காட்டில் கிளைமேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி மாதிரி இருக்குது?
5: கிளைமேட்டுன்றது அது வந்து கீழேருந்து மேலே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கிளைமேட் சேஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எப்பயும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப, இப்போல்லாம் கிளைமேட்டுன்றது கொஞ்சம் மாறி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த சீசனுக்கு வந்து பெருசாக வளரணும் வரதில்லை.
4: விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குது?
5: விலைவாசின்றது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதே 10 ரூபா இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக போய் வாங்க முடியுன்றதில்லை. ஏன்னா விலைவாசியெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத சொல்லலாம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த வெளியே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் நைட் ட்ராவல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லலாம். பகல் டைம்னா கொஞ்சம் அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு சுற்றுச்சூழல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் நமக்கு. நைட் டைம்னா அந்த சுற்றுச்சூழல்லாம் இருக்காது, அதெல்லாம் சேஃப்டியும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது பகல் டைமில் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.
4: சுற்றுலா வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க?
5: ஏற்காடு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஊட்டின்ற மாதிரி தான் சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறது சூப்பராக இருக்கும்னு
4: வச்சுக்கோங்களேன்.
5: ஏற்காட்டில் சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் பிளேஸு, சேர்வராய் நீல்ஸு, பார்க்கு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட் பிளேஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நியூ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு திரும்ப திரும்ப வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளேஸ் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளவர் ஷோலாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். டெய்லி நீங்கள் சேலத்தில் இருந்தால் கூட இங்கே வந்து பார்த்துட்டு திரும்ப போகலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் வெளியூர் நாட்டிலாம் இந்த பூங்கா போட்டுருக்கிறத பார்க்குறதுக்கே மே மந்தில் வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்லாம்.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு சந்துரு அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காடு மஞ்சக்குட்டை பகுதியில் அன்னம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டியை வந்துட்டு சந்திச்சிருந்தேங்க. அவங்க ரொம்ப அருமையாக ஒரு பாடலை நமக்காக பாடி கேட்டாங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கல்லுக்கு கல் யானை போட்டு, கல்லுக்கு கல் யானை போட்டு, அந்த கல் மாலையில் சொல்லி நடக்கிற கல்லாரெல்லாம் வெகு தூரரோட, கல்லாரெல்லாம் வெகு தூரரோட, வெள்ளி மாலையில் வெள்ளி உருட்டி சேசி வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளி மாலையில் சொல்லி நடக்கிற வேடர் எல்லாம் வேகு தூரரோட, வேடர் எல்லாம் வேகு தூரரோட, குவா சாவல் கோலை சாவல் நல்ல கொண்ட மாதிரியில் எரிக்குவுதங்க, கொண்ட மாதிரியில் எரிக்குவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, எண்ணெய் கரிப்பி இளங்கரிப்பி நல்ல எண்ணெய் கொண்டு போகிற வாணியேசி, எண்ணெய் கொண்டு போகிற வாணியேசி, தெரு மேலே போகிற தேவ மாதாவுக்கு தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, குவா சாவல் குலை சாவல் அந்த கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, இந்த நீளவும் நீளவும் இல்லை நல்ல நித்தரக்கேத்த பதுவும் இல்லை, நித்தரக்கேத்த பதுவும் இல்லை, இந்த நீளவுக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்மதம் உண்டா என் சாமி, சம்மதம் உண்டா என் சாமி, கல் மாலையில் கல்லூரி டீசேசு கல்லுக்கு கல் யானை போட்டு, கல்லுக்கு கல் யானை போட்டு, அந்த கல் மாலையில் சொல்லி நடக்கிற கல்லாரெல்லாம் வெகு தூரரோட, கல்லாரெல்லாம் வெகு தூரரோட, வெள்ளி மாலையில் வெள்ளி உருட்டி சேச்சி வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளி மாலையில் சொல்லி நடக்கிற வேடர் எல்லாம் வெகு தூரரோட, வேடர் எல்லாம் வெகு தூரரோட, குவா சாவல் கூலை சாவல் நல்ல கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, எண்ணெய் கரிப்பி இளங்கரிப்பி நல்ல எண்ணெய் கொண்டு போகிற வாணியேசி, எண்ணெய் கொண்டு போகிற வாணியேசி, தெரு மேலே போகிற தேவ மாதாவுக்கு தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, குவா சாவல் கூலை சாவல் அந்த கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, கொண்ட மாதிரியிலேறி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, இந்த நீளவும் நீளவும் இல்லை நல்ல நித்தரக்கேத்த பதுவும் இல்லை, நித்தரக்கேத்த பதுவும் இல்லை, இந்த நீளவுக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்மதம் உண்டா என் சாமி, சம்மதம் உண்டா என் சாமி.
1: ரொம்ப அருமையாக இருக்குல்ல, இவ்வளோ அருமையான பாடலை நமக்காக பாடி காட்டின அன்னம்மாள் பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேரிலே தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நின்றுனைத்தாயோ.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, பார்த்து 2 வருஷம் ஆகுது, ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
3: உனக்கு இல்லாததா மச்சான், என்ன வேணும் கேளு.
2: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
3: அதெல்லாம் இல்லையே.
2: ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா?
3: இல்லையே.
2: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
3: ஃபிளைட் டிக்கெட்
4: வாங்கிட்டு
5: முன்பதிவிற்கு 9962727804

0: ஈவன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவன்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உலகத்தில் சில பறவைகள் தங்களுடைய சின்ன உடலால் நம்மளை வியக்க வைக்கும். இன்னும் சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கண்டங்களையும் கடந்து வியக்க வைக்கும். இந்த ரெண்டு சிறப்புகளையும் கொண்ட ஒரு சின்ன நீர்ப்பறவையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அந்த பறவையோட பேர் என்ன தெரியுமா? லிட்டில் ஸ்டின்ட், அதாவது சின்ன காலம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1812 வருஷம் இயற்கையாளர் லைஸ்லர் இந்த பறவையை அறிவியல் ரீதியாக விவரிச்சாருங்க. இதோட பேரில் இருக்கக்கூடிய மின்னுட்டா அப்படின்ற லத்தீன் சொல் சின்னது அப்படின்ற பொருளை குறிக்குது. இந்த பறவை ஐரோப்பா மற்றும் ஆசியாவோட ஆர்க்டிக் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யுது. குளிர்காலம் தொடங்கும் போது ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியா மாதிரியான வெப்பமான பகுதிகளை நோக்கி நீண்ட தூரம் வலசை போகுது. இந்தியாலையும் குறிப்பாக நீர்நிலைகள் மற்றும் சேற்று பகுதிகளில் இதை பார்க்க முடியும். நம்ம சேலம் மாவட்டத்திலேயே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிறுநீர்களை இதோட தோற்றம் எப்படி இருக்கும்? சின்ன உடல், மெல்லிய கருமையான அழகு, கருமையான கால்கள், இது எல்லாமே இந்த பறவையோட முக்கிய அடையாளமாக இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் இதோட மார்பு பகுதியும் ஆரஞ்சு நிற சாயலும் முதுகில் வெள்ளை நிறத்தில் வீவடிவ அடையாளமும் இருக்கும். மற்ற காலங்களில் இதோட இறகுகளில் நிறம் மாறுறதுனால இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும். இப்போ இதோட உணவு பழக்கம். இந்த பறவை பெரும்பாலும் நீர்நிலைகளோட ஓரங்களில் இருக்கக்கூடிய சேற்று பகுதிகளில் தான் உணவை தேடுது. சின்ன புழுக்கள் மற்றும் பிற முதுகெலும் இல்லாத உயிரினங்கள் இதோட முக்கிய உணவுகளாக இருக்கு. ஆர்க்டிக் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலத்தில் வளரக்கூடிய குஞ்சுகளுக்கு சின்ன பூச்சிகள் முக்கிய உணவாக இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பறவையோட இனப்பெருக்கம் எப்படி நடக்குது தெரியுமா? இந்த பறவை தரையில் சின்ன பள்ளம் மாதிரியான இடத்துல கூடு அமைச்சு பொதுவாக 3-5 முட்டைகள் வரைக்கும் இடுது. ஈரநிலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வெளி பகுதிகளில் இது விருப்பமாக இனப்பெருக்கம் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் மற்ற கரையோர பறவைகளோடு சேர்ந்து பெரிய கூட்டங்களாகவுமே இருக்குமாங்க. நேயர்களே, இந்த பறவையோட எண்ணிக்கை ஆர்க்டிக் பகுதிகளில் வாழக்கூடிய லெமிங் மாதிரியான சின்ன விலங்குகளோட எண்ணிக்கையோட தொடர்புடையதாக இருக்கலாம். அதோட எண்ணிக்கை குறையக்கூடிய ஆண்டுகளில் வேட்டையாடக்கூடிய பறவைகள் மற்ற கரையோர பறவைகள் அதிகமாக வேட்டையாடக்கூடுமாங்க. தற்போது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தோட மதிப்பீட்டின்படி இந்த லிட்டில் ஸ்டின்ட் பறவை குறைந்த அக்கறைக்குரிய இனமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலுமே வலசை பறவைகள் பயணிக்கக்கூடிய ஈரநிலங்களையும் அதோட உணவிடங்களையும் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியங்க. நேர்களே, உடல் சின்னதாக இருந்தாலும் உலகத்தில் பல பகுதிகளை கடந்து பயணிக்கக்கூடிய இந்த பறவை இயற்கையோட அற்புதத்தை நமக்கு உணர்த்துது. நீர்நிலைகளை பாதுகாக்கலாம், வலசை பறவைகளோட வாழ்விடங்களையும் பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக ஏதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி உலகத்தோட ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கும். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவங்களுடைய மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் என்றைக்குமே தனி அடையாளம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பழமையான பழங்குடி மக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் அவங்க இருந்தாங்க. நேர்களே, அந்த மக்கள் யாருன்னு தெரியுமா? ஆஸ்திரேலியாவோட குறிஞ்சி பழங்குடியின மக்கள் தாங்க. குறிஞ்சி மக்கள் கெராமின் அப்படின்ற பேராலையுமே அழைக்கப்படுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தோட தென்மேற்கு பகுதியில் முர்ரே ஆற்றோட வடக்கு கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய பாரம்பரிய நிலப்பரப்பு இன்னைக்கு ஹியூஸ்டன் மற்றும் வென்ட்வர்த் பகுதிகளுக்கு இடையில் பரவி இருந்ததா ஆய்வாளர் நார்மன் டிண்டேல் குறிப்பிட்டுறாரு. 6 அதை சுற்றி இயற்கை வளங்களும் அவங்களுடைய வாழ்விடத்தோட முக்கிய அங்கங்களாக இருந்ததுங்க. சரி நேயர்களே, இவங்களுடைய மொழியை பற்றி தெரிஞ்சுக்குவோமா? தென்மேற்கு நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் வரலாற்று ரீதியாக பல பழங்குடி மொழிகள் பேசப்பட்டது. அதில் குறிஞ்சி மொழியும் ஒன்று தாங்க. இடா இட்டா மற்றும் பாட்டி டாட்டி மொழிகளோடு இணைந்து தனித்துவமான மொழியியல் உறவை கொண்டதாக இது ஆய்வுகளில் குறிப்பிடப்படுது. ஒரு மொழி அப்படின்றது வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கான கருவி மட்டும் இல்லைங்க, அது ஒரு சமூகத்தோட நினைவுகள், அறிவு, மரபுகள் எல்லாத்தையுமே தலைமுறை தலைமுறையாக கடத்துது. அதனால் பழங்குடி மொழிகளை பற்றிய ஆவணப்படுத்துதலும் பாதுகாப்பும் ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குங்க. இப்போ இவங்களுடைய வரலாற்றை பார்க்கலாம். 1830 வருஷம் ஆய்வாளர் சார்லஸ் டாட் இந்த பகுதிக்கு போனார். அதுக்கப்புறமா ஐரோப்பிய குடியேற்றங்கள் விரிவடைஞ்ச காலத்தில் இந்த பகுதியோட பழங்குடி மக்களோட நிலங்களும் வரலாறும் பல்வேறு மாற்றங்களை சந்திச்சதுங்க. கெமெண்டோக் தேசிய பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் பழங்குடி மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக வடுக்கள் கொண்ட மரங்கள், நெருப்பு பயன்படுத்தியதற்கான அடையாளங்கள், கல் கலைப்பொருட்கள் மற்றும் பழமையான வாழ்விட சான்றுகள் இருக்குங்க. காலனித்துவ காலத்தில் பழங்குடி மக்களோட மனித எச்சங்கள் அவங்களுடைய சமூகங்கள்லேருந்து எடுத்து செல்லப்பட்டதும் ஒரு வேதனையான வரலாறாக இருக்குது. அதை தங்களுடைய சமூகங்களுக்காக திருப்பி தரணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்குங்க. நேர்களே, ஒரு மக்களோட வரலாறு அப்படின்றது அவங்க வாழ்ந்த இடங்களை பற்றினது மட்டுமல்ல, அவங்க பேசின மொழி, கடைபிடித்த மரபுகள், இயற்கையோடு கொண்டிருந்த உறவு, அவங்க எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்குது. குறிஞ்சி பழங்குடி மக்களோட வரலாறும் நமக்கு அதையே தாங்க நினைவூட்டுது. பழங்குடி மக்களோட அடையாளத்தையும் அவங்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் மதித்து பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பாகவுமே இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபுவேனீர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே எல்லாரும்.

எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. 90s கிட்ஸோட நெஞ்சங்களில் ஒரு முக்கியமான இடம் பிடித்த, ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இளைஞர். அப்போ அவருக்கு வந்து 12-13 வயசு தான். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பெரிய பையனாயிட்டார். ஸோ அவர் பண்ண சாதனைகள், அதாவது உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்தியாவுடைய பெருமையை உலக வரைபடத்தில் ஏந்தி பிடித்த நீச்சல் வீரர். ஸோ அவருடைய பேர் குற்றால் ஈஸ்வரன். நிறைய பேருக்கு இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நபராக இருந்தார். அவருடைய சொந்த ஊர் ஈரோடு. ரொம்ப சின்ன வயசுலேயே சென்னைக்கு வந்து ஃபேமிலியாக எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க. 2 வயசுலேயே வந்து இவருக்கு நீச்சல் மேலே ஒரு பெரிய ஆர்வம். அதாவது 2 வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு கோடை விடுமுறைக்கும் இவருடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போவாங்க. நேட்டிவ் பிளேஸ் எங்கே அப்படின்னா ஈரோடு. அங்கே ஈரோட்டில் நிறைய பெரிய பெரிய குளங்கள், கிணறுகள் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற சொந்தக்கார பசங்களோட சேர்ந்து அந்த குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் கிணறுகளுக்கும் குளிக்க போகிறது தான் இவருடைய முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கு. அப்படி தான் தண்ணீர் மேலே இவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டது. இப்படி அந்த நீர்நிலைகள் மேலேயும் நீச்சல் மேலேயும் பெரிய ஆர்வம் இருக்கிற குற்றால் ஈஸ்வரன் அவர்களால் 1 வருஷம் மட்டும் கோடை விடுமுறைக்கு அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போக முடியாமல் போகுது. ஸோ அப்போலாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நீச்சல் குளங்கள் தான் வந்து இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த நீச்சல் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை கோபாலபுரத்தில் ஒரு நீச்சல் பயிற்சி பள்ளி இருக்குது. ஸோ அந்த ஒரு நீச்சல் பயிற்சி பள்ளியில் இவர் சேர்த்து விட்றாங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட நாள் எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமே ஆயிரும், 2 மாதம் கூட ஆகும். ஆனால் குற்றால் ஈஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, ஒரே வாரத்தில் 4 விதமான நீச்சல் ஸ்ட்ரோக்ஸையும் வந்து கற்றுக்கிறார். ஸோ இது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குது. அந்த பயிற்சியாளர்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதற்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இவருக்கு அந்த நீச்சல் மேலே இருந்த ஒரு பெரிய ஆர்வம் தான் காரணம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க உங்கள் கூட. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, குற்றாலீஸ்வரன் ஒரு நீச்சல் வீரர், அவரோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். குற்றாலீஸ்வரன் அவர்களை நீச்சல் கற்றுக்கிறதுக்கு நீச்சல் பள்ளியில் சேர்க்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். ஒரே வாரத்தில் 4 விதமான நீச்சல் ஸ்ட்ரோக்ஸையும் வந்து கற்றுக்கிறார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பயிற்சியாளர், வெறும் சம்மர் கேம்போட இவரை நிப்பாட்டிடாதீங்க, தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க, அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குது குற்றால ஈஸ்வரன் அவர்களுடைய அந்த வரலாற்று பயணம். அவருக்கு வயசு ஒரு 12. மற்ற பசங்க எல்லாருமே வந்து அந்த சமயத்தில் கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க. கிரிக்கெட் பேட்டையும் பந்தையும் தூக்கிட்டு அவங்க வந்து அந்த கிரிக்கெட்லாம் விளையாட போவாங்க. ஆனால் இவர் வந்து கடலில் இறங்குறாரு 1991 10வது வயசில். 5 கிலோமீட்டர் கடல் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு 4th பிளேஸ் பிடிக்கிறார். அதற்கப்புறம் அதோட அந்த சாதனை நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உலகத்தையே அதர வச்ச ஒரு ஆண்டு 1994, பாக் நீரிணை, பாக் ஸ்ட்ரைட், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய பாக்கு நீரிணையை 1994 ஏப்ரல் மாதத்தில் வெற்றிகரமாக நீந்தி கடந்தார் குற்றாலீஸ்வரன். அதே ஆண்டு 15 பிரிட்டனில் காலையில் ஆரம்பித்து பிரெஞ்சு கடற்கரையை கடந்து சாதனை படைக்கிறார். ஸோ இப்படி இவருடைய பயணம் வந்து போயிட்டே இருக்குது. இன்னும் நிறைய உலக சாதனைகளை பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவோட ராட்னெஸ் கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்குது ஆஸ்திரேலியாவில், அதை வந்து கடக்கிறாரு. இத்தாலியோட மெசினா ஜலசந்தி அப்படின்ற ஒரு கால்வாய் இருக்குது, அதை வந்து கடக்கிறாரு. சனோன் சிரியோ, அதற்கப்புறம் 10 degree கால்வாய், இப்படின்னு ஒரே ஆண்டில் 1994 6 கால்வாய்களை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நீச்சல் வீரர் மிகிர் சென்னின். அவரோட 30 வருட சாதனையையும் வந்து ஒரே வருடத்தில் முறியடிக்கிறாரு குற்றாலீஸ்வரன். அதுவும் அவருடைய இளம் வயதில், ரொம்ப ரொம்ப சின்ன வயதில். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு நீச்சல் வீரர், அவருடைய பேர் குற்றாலீஸ்வரன். ரொம்ப சின்ன வயசுலேயே வியக்கத்தக்க உலக சாதனைகளை பண்ண ஒருத்தர், புகழோட உச்சியில் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கட்டத்தில் விளையாட்டுத்துறையை விட்டு விலகிறாரு. அதற்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச வெகுமதிகள் ரொம்ப அசாத்தியமானது. கின்னஸ் சாதனை படைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1994 6 கால்வாய்களை நீந்தி கடந்து உலக சாதனை படைச்ச மிகிர் சென்னோட சாதனையை முறியடிக்கிறாரு. ஸோ அது கின்னஸ் சாதனை ஆகுது. இதற்காக தமிழக அதற்கப்புறம் மத்திய அரசுகளோட உதவியோடு உலகம் முழுவதும் நிறைய பாராட்டுகள் இவருக்கு கிடைக்குது. அது மட்டுமே இல்லாமல் 14 வயசுலேயே நாட்டோட ரொம்ப ரொம்ப உயரிய விருதான அர்ஜுனா விருது மிக இள வயதில் இவருக்கு கிடைக்குது. ஸோ இளம் வயதில் அர்ஜுனா விருது பெற்ற ஒரு பெருமை இவருக்கு இன்றைக்கும் இருக்குது. அப்போ இவரே வந்து ஒரு 14 வயசு தான், ஸ்கூல் படிச்சுக்கிற ஒரு வயசு. ஸ்கூல் பாட புத்தகங்களில் இவரை பற்றி நிறைய செய்திகள் வந்து இடம்பெற்றிருந்தது, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினதுங்க. புகழோட உச்சியில் இருந்த குற்றாலீஸ்வரன் திடீர்னு விளையாட்டுத்துறையை விட்டு விலகிறாரு. குற்றாலீஸ்வரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஏன் அந்த ஒரு போட்டிகளிலிருந்து விலகினார் அப்படின்ற அந்த சோகமான பக்கம் பற்றி யாருக்குமே தெரியாது. மாரத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் ஓடணும், 15 கிலோமீட்டர் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும், 5 கிலோமீட்டர் ஓடணும். இன்னும் நீளமான மாரத்தான்லாம் இருக்குது, 48 கிலோமீட்டர். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. மாரத்தான் நீச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சாதாரண நீச்சல் போட்டிகள் மாதிரி இது வந்து அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. நிறைய கோடிக்கணக்கில் ஸ்பான்சர்ஸ் தேவை. ஸோ நிறைய போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வெளிவெளி நாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசி நேரத்தில் தனியார் நிறுவனம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் செய்ய மறுக்கிறாங்க. விமான நிலையத்துக்கு போயிட்டு பண உதவி இல்லாததுனால ஒரு ஏமாற்றத்தோடு அவர் திரும்பி வராரு. ஸோ அதனால தான் அவர் அந்த போட்டிகளிலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: வளர்ந்த பொண்ணு.
1: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
2: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, பார்த்து ரெண்டு வருஷம் அதே ஃபாரின்ல இருந்து வந்தியே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த?
2: உனக்கு இல்லாத மச்சான், என்ன வேணும் கேளு.
1: மொபைல் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியா?
2: அதெல்லாம் இல்லையே.
1: டிரஸ் வாங்கிட்டு வந்தியா?
2: இல்லையே.
1: அப்ப என்னதான் வாங்கிட்டு வந்த?
2: ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்.

குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குற்றாலீஸ்வரன் அவரோட ஒரு கதை தாங்க. 17 வயசுல, அதாவது 17 வயசு அப்படின்றப்ப அதுதான் ரொம்ப ஒரு சிறிய வயது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பல சாதனைகள் பண்ணி, அதாவது மிகப்பெரிய பெருமைமிக்க விருதான அர்ஜுனா விருது அவருக்கு கிடைக்குது. 1996 இந்திய அரசால் வழங்கப்படுது. அப்போ அவருக்கு வந்து 14 வயசு தான். அந்த விருதை பெற்ற இளைய ஒரு நபர் அப்படின்னா அவர் தான். அந்த சாதனை அவர்கிட்ட தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு டைமில் பள்ளி பாடப்புத்தகங்களில் கூட அவரை பற்றின அந்த செய்திகள் வருது. அவரும் படிச்சுட்டு இருக்காரு, அவர் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேயே அவரை பற்றியும் வருது. அப்படி இளம் வயதிலே இவ்வளோ சாதனைகளை பண்ண குற்றாலீஸ்வரன், அவரோட 17 வயதில் இந்த நீச்சல் போட்டிகளிலிருந்து முழுமையாக விலகிறார். அதாவது தொழில்முறை நீச்சல் போட்டிகளிலிருந்து விலகிறார். ஜென்ரலாக எப்பயும் போல் அந்த ஒரு நீச்சல் போட்டிகளில் அவர் நார்மலாக அந்த நீச்சல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போய் நீச்சல் அடிக்கிறதெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதை நிறுத்திக்கிறார். எதனால் அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி. இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்குது. அங்கெல்லாம் போகிறதுக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் கிடைக்காதனால பாதியிலேயே நிப்பாட்டிட்டு படிப்பு மேலே கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாருங்க குற்றாலீஸ்வரன். நினச்சி பாருங்கள், 17 வயசுக்குள்ளாரியே பல உலக சாதனைகள். பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெறார். எங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம், 2 வயதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். சிறு வயதில் சொந்த ஊரில் கிணத்துல அந்த உடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய் மிதவை, ஒரு காஞ்சி போன பூசணிக்காயை சுற்றிலும் கயிறு கட்டுட்டு அதை வந்து முதுகில் கட்டிப்பாங்க. ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கேன் கட்டிக்கிட்டு எல்லாம் அந்த நீச்சல் கற்றுக்கிறதுக்கு குதிப்பாங்க. டயர்லலாம் அந்த உள்ளார இருந்து நீச்சல் கற்றுப்பாங்க. ஸோ அதற்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க, உடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூசணிக்காய் மிதவை. ஸோ அது கட்டிக்கிட்டா அப்படியே தண்ணியில் மேலேயே மிதக்க முடியும். ஸோ அப்படி அந்த 2 வயசில் இருந்து ஆரம்பித்த அவருடைய பயணம், அவரோட 17 வயசில் அந்த முழுமையாக அந்த ஒரு போட்டிகளிலிருந்து அவர் வந்து விடைபெறுறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இவரை பற்றி தெரியாத சில விஷயங்களையும் சொல்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: காய்கறியை சாப்பிடுவோம், சத்துடன் வாழ்வோம், நோய்களை தடுத்தே நலமுடன் வளர்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு குற்றாலீஸ்வரன் அப்படின்ற ஒருவருடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நீச்சல் வீரர். ஸோ அவரை பற்றின சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவருடைய நேட்டிவ் ஈரோடு. ஒரு கட்டத்தில் ரொம்ப இளம் வயதில் இருக்கும்போது ஃபேமிலியாக சென்னைக்கு வராங்க. நீச்சல் மேலே ஆர்வம் இருக்குது, நீச்சல் கிளாஸில் அப்பா அம்மா சேர்த்தி விட்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளார இவர் பண்ண சாதனைக்கு அளவே இல்லைங்க. என்ன நாகராஜ், குறிப்பிட்ட வயதுனா எவ்வளோ, ஒரு பார்ட்டிக்குள்ளார எவ்வளோ சாதனை பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களே? இல்லை இல்லை, 17 வயசுக்குள்ளார அவர் பண்ண சாதனைகள் அப்படின்னா அது கணக்கே இல்லை. 17 வயசில் படிப்பில் கவனம் செலுத்தணும், பிஸ்னஸில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல்ட்லேருந்து வெளியே வராரு குற்றாலீஸ்வரன். இவர் பண்ண சாதனைகள்னு பார்த்தா 1994 அந்த வருஷத்தோட கடைசி நாள் December 30 10° சேனல் அந்த ஒரு விஷயத்தை நீந்தி கடக்கிறாரு. அப்போ அந்த பகுதிகளில் கடுமையான குளிர், கடல் அலைகளோட சீற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சாதனையை அவர் வந்து வெற்றிகரமாக முடித்தப்ப அவருக்கு வயசு வெறும் 12 தாங்க. ஸோ இது உலக எங்கிலும் இருக்கக்கூடிய நீச்சல் ஜாம்பவான்களை ஆச்சரியப்படுத்த வச்சது. அதே மாதிரி சிறு வயதிலேயே இவருடைய அந்த ட்ரைனிங்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அதிகாலை 3 மணிக்கே எழுந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில், அதுக்கப்புறம் மெரினா கடற்கரையில் கடுமையான பயிற்சி செய்வார். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போவார். ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி பள்ளி பாடப்புத்தகங்களில் இவரை பற்றின அந்த ஒரு சப்ஜெக்ட், இவருடைய ஹிஸ்ட்ரி இடம்பெற்றிருக்கும், இவருடைய சாதனைகள் எல்லாமே. அதே மாதிரி உலக அளவிலான வேர்ல்டு சீரீஸ் நீச்சல் போட்டிகளில் விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகோட முதல் 25 வீரர்களில் ஆசியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே நபர் குற்றாலீஸ்வரன் இவர்கள் மட்டும்தான். என்னதான் ஒரு கட்டத்தில் நீச்சல் போட்டிகளிலிருந்தும் விளையாட்டிலிருந்தும் அவர் விலகி இருந்தாலும், விளையாட்டுத்துறை மேலே அவருக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம், உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம், குற்றாலீஸ்வரன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமாக திறமை இருந்தும் வறுமை காரணமாக பின்தங்கிய ஏழை விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து இவர் வந்து நிதியுதவி, அதற்கப்புறம் வழிகாட்டுதல்கள் வழங்கிட்டு வராரு. ஸோ அது வந்து இன்னும் அவர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப இளம் வயதில் அவர் பண்ண சாதனைகள் வாய்விட்டு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அதிகம், அதுவும் 17 வயசுக்குள்ளார். ஸோ இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.